உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி இசை ராகம் நிகழ்ச்சி சபரி இணையதள வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. பண்பலையில் கேட்கும் அனைத்து அன்பான உறவுகளுக்கும், பாடல் பதிவிடாமல் பாடல்களை கேட்க காத்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கத்தோடு. இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வணக்கம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் விருப்பத்தில்தான் வருகிறது. ஒரு அழகான பாடல், முதல் பாடல் மேகா இந்த திரைப்படத்திலிருந்து புத்தம் புது காலை என்ற பாடல் வரியில் நிலைய இயக்குநருக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கும் நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள் சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் இனி காலை வணக்கம் ஐயா. ஐயா, நான் போஸ்ட்டு வந்து எடிட் பண்ண அந்த டைமிங் வந்து கரெக்டாக எப்போது நிகழ்ச்சி கரெக்டாக கொடுக்குறோம் அப்படின்றது தெரியல. 8 to 10 இல்லை 9 to 10 அப்படின்றது தேர்வு செய்யாமல் இருந்தேன். இனிமேல் 8:45 துவங்கி 10 மணிக்கு முடியும். நான் தளத்தில் வந்து போஸ்ட்டு போட்டேன், மேலே போட்டேன்னா கீழே போட்டேன்னா ஐயா, நான் எந்த இடத்துல போடுறேனோ அதை பார்த்துக்குங்க. ஏன்னா அது என்னுடைய பதிவு, அது நான் தான் போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால் வந்து எதிர்மறையாக வந்து சொல்லாதீங்க, மேலே இருக்கா கண்ணு கீழே இருக்கா அப்படிலாம் சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கவிஞர், அதனால் ஒரு கவிதை எழுதுறீங்க, அதுக்கு ஒரு அறம் இருக்க வேண்டும். அதை நம்மளே வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் பதிவு நான் போட்டாச்சு, அது எந்த இடத்துல இருந்தாலும் அது என்னுடைய பதிவு, நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஐயா, மிக்க நன்றி. ஏன்னா அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டே வந்து ஒரு பெருசாக ஒரு லிஸ்ட்டு போடுற மாதிரி, எக்ஸாம் எழுதுற மாதிரி நம்ம போட்டோம்னா, இப்போ நீங்கள் போடுறீங்க, நானும் வந்து பதிவு போட்டுட்டு இருந்தேன், அதுக்கு விளக்கத்தை கொடுத்துட்டு இருந்தேன்னா, எனக்கு காலையில் நிறைய வேலை இருக்குது, நைட்டு வண்டி கார் வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆகிடுச்சு, அதனால் லேட் ஆகிட்டுக்கு. 7:30 தான் எழுந்தேன் நான் காலையில், அதனால் லேட் ஆகிடுச்சு, எடிட் பண்ண முடியல, அதுதான் காரணம். எடிட் இல்லைனா எடிட் பண்ணியிருப்பேன், நான் எடிட்டு பண்ணி அதை உங்களுக்கு கரெக்டான டைம் போட்டிருப்பேன். இருந்தாலும் அதாவது என் எண்ணத்தில் இருக்கும் பதிவை தளத்தில் பதிவாக கொடுத்திருக்கிறேன். நன்றிகள், பார்த்துருங்கள். புத்தம்புது காலை இந்த பாடல் வரியில் ஒரு அழகான பாடல், அந்த பாடல் முதல் பாடலாக ஒலிக்கிறது. தேன்மயி சகோதரி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் சகோதரி. நேரம் 8:48:36 அந்த அழகான பாடல் ஒலிக்கிறது, கேட்டு ரசிப்போம். இணைந்தர்கள் சபரி இணையதள வானொலியோடு.

இசை ராகம் நிகழ்ச்சியை முதல் பாடலாக துவக்கி வைத்தது ஒரு அழகான அற்புதமான பாடல். எனக்கும் மிகவும் பிடித்த பாடல், மிக சிறப்பான பாடல். தொட்டம்பாளையம் கோகில பழனிசாமி அவர்கள் விருப்பத்தில் தான் மெகா என்ற திரைப்படத்திலிருந்து புத்தம் புது காலை என்ற பாடல் வரிகளில் கேட்டிருந்தார். மிக நன்றிகள் ஐயா, ஒரு அருமையான பாடல். கோகில பழனிசாமி அவர்கள் ஐயான்னு வணக்கம் சொல்லியிருக்காரு, இணைஞ்சிருக்க பாடலை கேட்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். மோகனரங்கன் ஐயா நிகழ்ச்சி சிறப்பு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். அது ஏற்கனவே படித்து விட்டேனா. நன்றி. கோவை காயத்ரி சகோதரி, சாரி தேன்மொழி சகோதரி, புத்தம் புது காலை முன்னிற வேலை, இனிமையான இதமான பாடல், பாடல் தேர்வு அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி முதல் பாடலை அசத்தல் சொல்லியிருக்காங்க, நன்றிகள். கோகில பழனிசாமி அவர்கள் பதிவு. அதிகாலை பணியில் நனைந்த ரோஜா, கதிரவன் வருகையால் மனம் குளிர்ந்த ரோஜா, சபரி வானொலியில் காலை நான் நினைத்த பாடல் கேட்ட தருணம், இதயத்தின் ஓரம் இசையில் ஒரு ராகம், இனிதே மலர்ந்தன வாழ்த்துக்களும் பறந்தன, சபரி வானொலி நிலையத்தாருக்கும் அன்பு அருள் பலருக்கும் என் தேர்வு பாடலை கேட்கும் நேயர்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் வானொலி தெரியும் கோகில பழனிசாமி சிவனை என்று இருந்த இசைத்தட்டை நான் கேட்டதற்காக சபரி வானொலியில் சுயற்றிவிட்ட எனக்காக பாடலை தந்த அன்பு அறிவிப்பாளருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். மிக்க நன்றிகள் ஐயா, சிறப்பு உங்கள் பாடல், அருமையான பாடல். உங்களுக்கு மனமார்ந்த சபரி வானொலி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இரண்டாவது பாடலாக அர்த்தங்கள் ஆயிரம் என்ற திரைப்படத்திலிருந்து கடலோரம் நதிக்கு என்ன வேலை, கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் இதோ வருகிறது. உங்கள் விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். 8:54 ஒலிக்கிறது அந்த அழகான பாடல்.

0: ஒலித்த பாடல் 8:59 அர்த்தங்கள் 1000 என்ற திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட அன்பான நேயர் காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். மிக்க நன்றிகள் சகோதரி. தேன்மொழி சகோதரி, கடலோடு நதிக்கென்ன கோபம் இனிமையான பாடலை எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில் தேர்வு செய்த காயத்ரி சகோதரிக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள் கோவை காயத்ரி சகோதரி. எனது விருப்ப பாடலை வழங்கிய பிரியா வீரமணி அண்ணாவிற்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். கேட்கவே ஆனந்தமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க தேன்மொழி சகோதரி. மிக்க நன்றிகள் கோகில பழனிசாமி அவர்கள் பதிவு. காதல் ஓவியம் கலந்த மாளிகையில் சிலந்திகள் கூடத்தான் வலை பின்னுவதில்லை. காரணம், காதல் பறவைகள் சிக்கி தவிக்க கூடாது என்பதற்காக. அதை போலதான் கடலோடு நதிக்கென்ன கோபம், இரண்டும் இணைந்திருந்தால் தானே சங்கமம் ஆகிறது. ஆம், சபரி வானொலியில் அதில் வரும் பாடலும் இணைந்தே இருப்பதால் தான் நேயர்கள் அன்போடு இணைந்துள்ளோம். கடலோடு நதிக்கென்ன கோபம் இல்லை என்று அன்புதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோகிலா பழனிசாமி அவர்கள். மிக்க நன்றிகள் உங்கள் கருத்துக்களுக்கு. பாட்டு சூப்பர்னும் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணைந்து பதிவிட்ட அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் படம் அசுரன் என்ற திரைப்படத்திலிருந்து என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்ற பாடல் வரியில் தென்காசி மாவட்டம் சோளச்சேரி தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் தான் இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. ரொம்ப பழைய பாடல், கேட்டு ரசிக்கலாம். ஒரு விளம்பரத்தை கேட்டுவிட்டு உங்கள் விருப்ப பாடல் ஒலிபரப்பாகும்.
1: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe, don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

ஒலித்த பாடல் அசுரன் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் பழைய பாடல் கேட்க இனிமை. என்ன பண்ணல்லவா என் தாயும் அல்லவா என்ற பாடல் வரியில் தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. அசுரன் புதிய பாடல்னு சொல்லியிருக்காங்க தேன்மொழி சகோதரி. நீங்கள் பாடல் பதிவிடும் போதே புதிய பாடல் என்று பதிவிட்டு இருந்தால் நான் தேடி எடுத்திருப்பேன் சகோதரி. ஏன்னா இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் தான் வந்தது, அதனால் உங்கள் விருப்ப பாடல் ஒலிபரப்பாச்சு. மிக்க நன்றிகள். கோகிலா பழனிசாமி அவர்கள் பதிவு. படத்தின் பெயர் தான் அசுரன், பாடல் அன்பு கலந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். சிறந்ததொரு பாடல் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி அருமையான பாடல் தேர்வு தேன்மொழி சகோதரிக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க, நன்றிகள். தேன்மொழி சகோதரி அருமையான சிவன் பாடல், பழைய பாடல் சிவபெருமான் பாடல், நான் விரும்பிய பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றிகள். பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் உலக கடல் சார்ந்த தினம் இன்று அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காரு மோகனரங்கன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. ஏன்னா உலகம் கடல் சார்ந்த தினம்தான், ஆனால் மூன்று பகுதி தண்ணீர் என்றால் ஒரு பகுதியில் நம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் கடல் வந்து இல்லை என்றால் புயல் வராது, மழையும் வராது நமக்கு. இப்போது புயல் வந்து உருவாகி இருக்கிறது, என்று மழை வரும் என்று தெரியவில்லை. இருந்தாலும் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இசை ராகம் நிகழ்ச்சியில் ரிக்ஷாக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து கடலோரம் வாங்கிய காற்று புதிதாக இருந்தது நேற்று அப்படின்னு பாடல் வரி கொடுத்துருக்காரு. ஒரு அருமையான பாடல், எனக்கும் பிடித்த பாடல். மோகனரங்கன் பத்மாவதி சென்னையிலிருந்து. கடலோரம் வாங்கினால் சிறப்பாகத்தான் இருக்கும் காற்று. ஏன்னா கடல் காற்று வந்து கோடைக்காலங்களில் கடலுக்கு சென்றால் அந்த ஒரு குளுமையான காற்றை நம் உடம்பில் தொடும்போது ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக வருகிறது. மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியை உங்கள் விருப்ப பாடல் வருகிறது கேட்டு ரசிப்போம். இணைந்தர்கள் சபரி இணையதள வானொலியோடு. இசை ராகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. உங்கள் விருப்ப பாடல் 9:09 ஒலிக்கிறது கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடல் ரிக்ஷாக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. எனக்கும் மிகவும் பிடித்த பாடல் ஐயா, சூப்பரான பாடல். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு பதிவு, அதாவது பாடல் போஸ்ட்டு பதிவிட போஸ்ட் போடும்போது கீழே வந்து நிறைய பதிவுகள் வருது. அந்த பதிவுலாம் வந்து நான் படிக்க இயலாது. நிகழ்ச்சி துவங்கும் முன் ஒரு நிமிடத்திற்கு முன்பு ஜெகதீசன் ஐயா வந்து ஒரு பதிவு கொடுத்தாரு. ஆனால் அந்த பதிவு வந்து இசை ராகத்துக்கு வாய்த்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எனக்கும் வந்து நன்றி சொல்லியிருக்காரு, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் ஐயா உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இனிமேல் தயவுசெய்து பாடல் பதிவிடும் போஸ்ட் போடும்போது பாடல் பதிவு மட்டும்தான் வரணும். ஏன்னா நீங்கள் பேசுகிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கைபேசியில் வாட்ஸ்அப் தளத்தில் வந்து பேசிக்கிறீங்க, நீங்கள் பேசிக்கிங்க, அது பிரச்சனை இல்லை. படிக்கலைன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா நான் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்போது ஒரு போஸ்ட் போடுவேன், அந்த போஸ்ட்டு கீழே வரும் அனைத்து பதிவுகளையும் கண்டிப்பாக படிப்பேன், மன்னிக்கவும். நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல் மோகனரங்கன் ஐயா விருப்பத்தில் தான் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தில் கேட்டு ரசித்தோம். சிறப்பான பாடல். தேன்மொழி சகோதரி எம்ஜிஆர் காட்சிப்படத்தை கொடுத்துருக்கீங்க, கேட்கவே ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். சிறப்பான தலைவர் பாடல், கேட்க உற்சாகமாக உள்ளது பாடல் தேர்வு அருமைன்னு சொல்லியிருக்கீங்க. எம்ஜிஆர் காட்சிப்படம். மோகனரங்கன் ஐயா பாடலை வழங்கிய தோழர் ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சியும் சொல்லியிருக்கீங்க. பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், ஏன்னா கடல் சார்ந்த பாடலே வந்து தேர்வு செய்திருக்கார் மோகனரங்கன் ஐயா. உலக கடல் சார்ந்த தினம் என்று இசை ராகம் நிகழ்ச்சிக்கு ஆனந்த ராகம் கடலோரம் கடலோரம் அலைகள் ஓட்டி விளையாடும் இந்த பாடல் வரியில் பி ருக்மணி சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா ருக்மணி அம்மா வந்து அவருடைய தாயார், அதனால் வந்து அந்த பாடலையும் அவர் விருப்பத்திலும் கேட்டு ரசிக்கலாம் சகோதரி விருப்பத்தில். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. கோகிலா பழனிசாமி ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. புயல் வராமலும் புழுதிகள் மறக்காமலும் நதியில் நனையாமலும் கடற்கரையில் காதல் காட்சியோடு விளையாடும் என் புரட்சி தலைவரும் மஞ்சுளா அம்மாவும் காதல் கொள்ளை கொள்ளும் காட்சிகள் சிறப்பாக படம் காட்சிகள் அமைந்திருக்கும். படத்தின் பெயர்தான் ரிக்ஷாக்காரன். அனைவர் இதயத்திலும் நிலை கொண்டவர் எங்கள் தலைவர் எம்ஜிஆர் என்று கேட்டாலும் சிறக்கும், இன்றும் கேட்டாலும் மனதில் நிற்கும் அழகு நிறைந்த அன்பு அறிவிப்பாளர் அழகாக தொகுத்து வழங்குகிறார் நிகழ்ச்சி. சிறப்புங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றிகள். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து நல்லா திரையரங்கத்துக்கு வந்து அப்போல்லாம் சைக்கிள் இல்லை, ஒரு சில டைமில் சைக்கிள் கிடைக்கும், ஒரு சில டைமில் சைக்கிள் இருக்காது, நடந்துலாம் ஓடி போய் படம் பார்த்துருக்கோம். ஏன்னா அவரோட படம்னா அந்த திரைக்கு முன்னாடி அதாவது கற்பூரத்தை வந்து அப்படியே லைனாக வச்சுட்டு அவ்வளோ ஒரு வணங்கி அந்த மாதிரி ஒரு கைத்தட்டல் உற்சாகம் அந்த ஆரம்பிக்கும் போது அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கும்போது. ஆனால் இன்று அதெல்லாம் வந்து மாறிப்போச்சு. தேட்டரே எங்கே இருக்குதுன்னு தெரியல. இப்போ நல்லா தேட்டருக்கு போயிட்டு பல வருடங்கள் ஆகிறது. அந்த மாதிரி இணையதளம் வந்ததுனால இப்போ எல்லாமே வந்து மொபைல்லே எல்லாம் பார்த்துக்கிறாங்க, அதனால் வந்து போக முடியல. பழைய படம் என்றால் அதுவும் அந்த காட்சி படத்தெல்லாம் அப்போல்லாம் கிராமத்தில் வரும்போது அந்த மாட்டு வண்டியில் குதிரை வண்டியில் அந்த போஸ்டர் வந்து எல்லா சுவர்களிலும் ஒட்டுறதுக்கு வருவாங்க. அப்போது அது ஒரு ஆனந்தமாக இருக்கும் அதை ரசிக்கும்போது. அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு சிறப்பான தலைவர்கள், என் காலத்தின் கட்டாயம், நாம் பிறந்தோம் வளர்ந்தோம் மறைந்தோம், அதுதான் வாழ்க்கை. இருக்கும் வரை அன்போடு இருப்போம். அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நல்ல எண்ணங்களோடு செயல்பட்டு நல்ல மனிதனாக வாழ்ந்துவிட்டு செல்வோம். நாம் மரணத்தை ஒவ்வொரு நொடியும் கடந்துதான் செல்கிறோம். அந்த வகையில் ஒரு நல்ல பெயர் வாங்கிவிட்டு செல்வோம். அனைவரிடம் நல்ல மதிப்பாக இருந்து வாழ வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடல்னா ஆனந்தராகம் திரைப்படத்தில் தான். இந்த திரைப்படத்தை பி ருக்மணி அம்மா தான் அந்த பாடலை கேட்டிருக்காங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

ஆனந்தராகம் திரைப்படத்திலிருந்து இசைராகம் நிகழ்ச்சிக்கு அற்புதமான பாடலை பதிவு செய்த பி ருக்மணி அம்மா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, கடலோரம் கடலோரம் அலைகள் ஓட்டி விளையாடும் இந்த பாடல் வரியில் சிறப்பான பாடலை கேட்டு இருந்தாங்க. சகோதரி கோகிலா பழனிசாமி அவர்கள் பதிவு கூறியது சிறப்பு ஐயான்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் ஐயா. தேன்மை சகோதரி, கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும் சிறப்பான பாடல் தேர்வு செய்த பி ருக்மணி அம்மா அவர்களுக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க. நன்றிகள். ஆஹா, அருமையான பாடல்னு சொல்லியிருக்காங்க நம்ம கோகிலா பழனிசாமி அவர்கள், மிக்க நன்றிகள். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க ருக்மணி அம்மா. பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கேன். அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிபரப்பாகும். அதுக்கு அடுத்த பாடல் எனது விருப்பத்தில் ஒரு பாடல், இணைந்திருங்கள், கேட்டு ரசிக்கலாம். முள்ளில்லாத ரோஜா என்ற திரைப்படத்திலிருந்து ஆத்தோறும் செவ்வந்தி பூ பூத்திருக்கும் என்ற பாடல் வரியில் செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் வருகிறது. ஒரு அழகான பாடல், நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார், கேட்டு ரசிக்கலாம். அவருடைய விருப்ப பாடல் ஒலிக்கும் நேரம் 9:22:38 அந்த அருமையான பாடலை கேட்டு ரசிப்போம்.

முள்ளில்லாத ரோஜா திரைப்படத்திலிருந்து நேயர்களின் விருப்ப பாடலை நிறைவு செய்த பாடல். நிறைவான நேயர் செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள். அருமையான பாடல் நிகழ்ச்சியில் செய்யார் சந்திரசேகர் அவர்கள் நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி மகிழ்ச்சி. செய்யார் சந்திரசேகர் சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். உங்கள் விருப்ப பாடல் அருமையான பாடல். நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்து இப்போ நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு போஸ்ட்டு போட்டேன் இல்லையா, அந்த போஸ்ட்டை வந்து 22 பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் பாடல் பாடல் வந்து கேட்க விருப்பம் இல்லை, இருந்தாலும் நிகழ்ச்சியை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, பதிவுகளையும் பார்க்கிறார்கள். ஆனால் பதிவு எதுவும் தரவில்லை, இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா உங்களுடைய சந்தோஷத்திற்காகத்தான் வானொலியில் வந்து ஒரு அறிவிப்பாளராக வந்து அனைத்து அறிவிப்பாளரும் சொல்கிறேன் நான், எல்லா இணையதள வானொலியிலும் சொல்கிறேன். பொதுவாக சபரி வானொலி மட்டுமல்ல, எல்லா இணையதள வானொலியிலுமே வந்து எல்லா அறிவிப்பாளர்களும் ஒரு நேயர்கள் விருப்ப பாடலை வந்து சிறப்பாக கொடுக்க வேண்டும், அந்த பாடலுக்கான விளக்கத்தை வந்து ஒரு சில வரிகளை சொல்லி ஒளிபரப்ப வேண்டும் என்பது தான் அறிவிப்பாளரோட ஆசை. அந்த பாடலில் வரும் வரிகள் ஒவ்வொன்றும் வந்து நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தருணங்கள். அதை மனதில் வைத்துக்கொண்டு நிகழ்ச்சியில் நீங்கள் நேரம் இருக்கும்போது உங்களுடைய வேலைகள் இருக்கிறதுனா நீங்கள் பாடல் பதிவிட வேண்டாம். வேலை இல்லாத பட்சத்தில் ஒரு பாடலை கேட்டால் ஒரு மன ஆறுதல் கிடைக்கும் அல்லவா, அது அதனால் வந்து நீங்கள் எல்லாம் நிகழ்ச்சியை வந்து கேட்குறீங்கன்றது தெரியுது. ஆனால் பதிவும் பார்க்குறீங்க, ஒரு தளத்தில் ஒரு பதிவு கொடுத்துருக்கலாம், இல்லை நான் பாடலை கேட்குறேன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை ஒரு பாடல் கேட்டிருக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னும்போது என்னுடைய கடமையை வந்து நான் செய்கிறேன், அவள் தான் நேயர்கள் பதிவிடுகிறார்கள், பாடலை நம்ம ஒளிபரப்பு செய்கிறோம். குறைவான பாடல் வந்தால் எனக்கு வேலை வந்து அடுத்த வேலை இருக்கிறது, நான் வேலை செய்ய கிளம்பலாம் இல்லையா, அதுவும் எனக்கு ஈஸியாக தானே இருக்கும். நேயர்கள் வந்து இருந்தால்தான் வானொலி சிறப்பாகும், வானொலி மேலும் வளரும். நேயர்கள் வரவில்லை என்றால் வானொலியும் பாடல்களும் அழிந்து போகும், இதுதான் என்னுடைய கருத்து. பாடலை இருக்கும் வரை கேட்டு ரசிப்போம், நம் வாழ்க்கையை வந்து நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளை கொண்டு செல்லும். அதாவது பாடல் கேட்டிங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற பாரங்கள்லாம் சிலதெல்லாம் வந்து கண்டிப்பாக குறையும். அவ்வளவு அழகான பாடல்களை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் கவிஞர்கள். கண்டிப்பாக அந்த வகையில் அடுத்த பதிவு தேன்மை சகோதரி சாம் சி எஸ் அவர் பாடிய பாடல், நீங்கள் எனக்கு தந்த பாடல். நந்தனார் பழைய படம் பாடல் பரவாயில்லை சிவா சிவா. அதாவது சகோதரி, நீங்கள் வந்து பாடல் பதிவிடும்போது இதே வார்த்தையை அங்கே கரெக்டாக பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விரும்பிய பாடல் அந்த பாடல் தான் ஒளிபரப்பாகிறோம். ஏன்னா நீங்கள் கேட்ட படத்திலிருந்து நீங்கள் தேர்வு செய்த வரியிலிருந்து அந்த பாடல் தான் வந்தது, அதனால் அந்த பாடலை ஒளிபரப்பு செய்தேன். நிச்சயமாக அடுத்த முறை பதிவிடும்போது இந்த மாதிரி வந்து ஒரே படத்தில் பழைய படம் புதிய படம் என்று இருக்கிறது, அப்படி வரும் பட்சத்தில் உங்களுக்கு சந்தேகம் என்றால் நீங்கள் அந்த பாடலை தெளிவாக நீங்கள் பதிவிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு புதிய பாடலாக ஒளிபரப்பாகியிருக்கும், மன்னிக்க வேண்டும். கோகிலா பழனிசாமி அவர்கள் பதிவு, ஆத்தோரம் சிவந்தி பூ திருக்க செண்பகப்பூ பார்த்து ரசித்திருக்க தொட்டால் சுருங்கியும் அதை கண்டு மலர்ந்திருக்க, பாடலை நான் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறேன், சிறப்பு ஆத்தோரம் பாடல் அழகு சேர்க்கிறது அப்படின்னு கொடுத்து பதிவு கொடுத்துருக்காரு, மிக்க நன்றிகள் அனைவருக்கும். நிகழ்ச்சியில் எனது விருப்பத்தில் ஒரு பாடல், அதாவது ஒரு பெண் வந்து கட்ட அழகாக இருக்கிறாங்க அவங்க, அதாவது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை ரசிப்பது இயல்பு, பெண் ஆணை ரசிப்பது இயல்பு, இதுதான் கடவுளுடைய படைப்பு. ஏன்னா சில காட்சி படங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா கோயிலில் சிற்பத்தில் வந்து மேலே வந்து ஏன்னா மறைமுகமாக தெரியாத காலங்கள், அந்த காலத்தில் தெரியாது ஒரு வாழ்க்கையினா என்னன்னு தெரியாது, ஒரு ஆணும் பெண்ணும் இப்படி தான் வாழ வேண்டும் என்பது தெரியாது. அதனால் கோயில் சிற்பங்களில் சில காட்சி சிற்பங்களாக வைத்திருப்பாங்க. அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் கவிஞர்கள் வந்து அந்த பெண்ணோட வர்ணனையை வந்து அழகாக காதல் பாடலாக கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதாவது ஒரு கட்ட அழகான உடல் அவங்கள பார்க்குறோம், அந்த கண்ணை பார்க்கும்போது அந்த கண்ணிலிருந்து ஒரு கவிதை எழுத முடியுமா? கண்டிப்பாக அந்த கண்ணை பார்க்கும்போது பல விதமான கவிதைகளை எழுதலாம், அது எனக்கு தெரியும். நான் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறேன், என்கிட்ட ஒரு எப்படி சொல்கிறதுன்னா நிறைய இருக்குது. அந்த வகையில் அந்த காதல் கண்கள் பார்த்து என்ன கவிதை சொல்கிறது என்று கவிதையாக எழுதுகிறார் இருவரும் என்பதை இந்த பாடலில் கேட்டு ரசிக்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 9:31. ஏன்னா பாடலின் படத்தின் பெயரை சொல்கிறேன், இதோ அந்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடல் மீனவன் நண்பன் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த அழகான பாடல் எனது விருப்பத்தில் ஒலித்து சென்றது. விஸ்வநாதன் அவர்கள் இசையில் டி எம் சவுந்தரராஜன், வாணிஜராம் அவர்கள் பாடிய பாடல். புலமைப்பித்தன் வரிகளில் வந்து அந்த அழகான பாடல் எனது விருப்பத்தில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்த அன்பு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த பதிவு, தேன்மை சகோதரி இதுதான் நான் செய்த தவறு தானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி, அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, அடுத்த பாடலை அடுத்த நேரத்தில் கரெக்டாக பதிவிடுங்கள். சிஆர் சந்திரசேகர் அவர்கள் கண்ணழகி சிங்காரிக்கு பாடல் அருமையான பாடல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். இதுவரை இசைராகம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு பதிவு தந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, பண்பலையில் கேட்டு ரசித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நல்லதோர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கோவை சேரன் மாநகர் ராஜேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் தந்தன தந்தன என தொடங்கும் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தொடக்கத்தில் புதிய வார்ப்புகள் இந்த படத்திலிருந்து ஜென்சி வசந்தா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் தந்தன தந்தன தாளம் வரும். இதோ தாளத்தோடும் அழகான இதயராகம் நிகழ்ச்சியில் ராகத்தோடும் வரும். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்கா வாழ்த்துக்கள் என்றும், அடுத்து செய்யார் சந்திரசேகர் அவர்களும் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்றும், அடுத்து தேன்மொழி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து ஒலித்த பாடலுக்கு நம் தன தாளம் வரும் பாடல் சூப்பர் அருமை, முதல் பாடலே அட்டகாசம் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார் நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள். அடுத்து தேன்மொழி அவர்கள் நந்தன தாளம் வரும் இனிமையான பாடல், முதல் பாடலே அருமையான தேர்வு சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிசாமி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் ஐயா, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய அத்துணை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். ஒரு மலரின் பயணம், இதோ இந்த பாடல் வாணிஜெயரம் குரலில்.

அழகான அருமையான பாடல். வாணி ஜெயராமம்மா குரலில் ஒலித்து சென்றது இந்த பாடல். லொக்கேஷனில் பார்த்தால் அழகாக இருக்கும் ஒரு நீர்வீழ்ச்சியில் எடுத்திருப்பார்கள் இந்த பாடல். அருமை, சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள், எனக்கு மிகவும் பிடித்த அருமையான பாடல், சிறப்பு வாழ்த்துக்கள் என்றும் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் அக்கா என்றும் இணைந்துள்ளார்கள் நம் நிகழ்ச்சியில். வாருங்கள் தம்பி. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அக்கா என்றும் வாழ்த்தியுள்ளார்கள். நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், பாடல் மிகவும் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிசாமி அவர்கள், குட்டி தூக்கம் போடுவதற்கு தாலாட்டு பாடல், வந்தது யாரு சபரி வானொலியில் பாடல், தந்தது யாரு அருவிகள் கூட ஜலஜல சத்தம் என சீறி பாய்கிறது. சபரி வானொலியில் பாடல் அருவி போல் கொட்டுகிறது. சிறப்பு சிறப்பு சிறப்பு நண்பா, அழகான ஒரு பதிவு, சூப்பர். அடுத்து இதற்கு முன்பாக கன்னியாகுமரி இரணியர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள், இதயராகம் என்னும் இனிய நிகழ்ச்சியை சிறப்பித்து சிறப்புக்கு சிறப்புகள் பல சேர்த்து இன்று கோவை ராஜேஸ்வரி அம்மாவின் இனிய பாடல்களை தொகுத்து வழங்கி சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளர் சிந்தனை சிற்பி ராமாபுரம் அனுசுயா அம்மாவுக்கு இனிய வாழ்த்துக்கள், வணக்கம், பாராட்டுகள். நிகழ்ச்சி வெல்லட்டும், நன்றி நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். நான் இருக்கும் பகுதியை சேர்ந்த காரணியைச் சேர்ந்த அனிதா அவர்களும் நம் நிகழ்ச்சியில் இணைந்து கைகூப்பி வணங்கியுள்ளார்கள், நம் நிகழ்ச்சிக்கு இணைந்துள்ளார்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு பாடலை கேட்டு ரசித்த அத்துணை நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம் சபரி வானொலியில் தந்தன தந்தன என தொடங்கும் பாடலில் கோவை ராஜேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் நம் இதயராகம் நிகழ்ச்சியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி ராஜேஷ் மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இதோ அடுத்த பாடலுக்கு செல்வோமா? பகலில் ஓர் இரவு இந்த படத்திலிருந்து ஜானகி அம்மா குரலில், இதோ இந்த பாடலையும் கேட்டு பார்ப்போமா?

ஜானகியம்மா குரலில் ஒரு அழகான அருமையான பாடல் புளித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் சென்னை பாரதி தனபால் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும். வாருங்கள் சகோதரி, எப்படி இருக்கீங்க? நன்றி. அடுத்து தொட்டாம்பாளையம் கோயில பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு முன்னோட்டம் கொடுத்திருந்தால் பாடல் கேட்பதற்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று எனது கருத்து என்று ஒரு பதிவை போட்டு இருக்கின்றார். ஐயா மன்னியுங்கள், நான் ஒரு ஒரு பாடலுக்கு ஒரு முன்னோட்டம் சொல்ல வேண்டுமென்றால் சொல்லலாம், ஆனால் எனக்கு நேரம் இடம் கொடுக்காதல்லவா? ஆனால் நீங்கள் இந்த ஒவ்வொரு பாடலுக்கும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரியுங்கள், நான் வாசிக்கிறேன், சரிங்களா? தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நன்றி. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள் இதுவரை கேட்காத பாடல், மிகவும் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிசாமி போட்ட பதிவுக்கு அறிவழகன் மங்கை அவர்கள் ஆமாம், நானும் தான் கேட்காத பாடல் என்று ஒரு பதிவிட்டுள்ளார். சூப்பர் சூப்பர், நன்றி. அடுத்து கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி, உங்கள் சகோதரியோட உங்கள் அக்காவோட தொகுப்பில் தான் இன்று பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது நம் நிகழ்ச்சியில். அருமையான அழகான பாடல் தேர்வு, சூப்பர் சகோதரி என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. பாரதி தனபால் அவர்கள் ஒரு சின்ன குழந்தையாக மாறி இதுவரை கேட்காத பாடல் மிகவும் அருமை என்று மேச்சேரி அறிவிழ மங்கை அவர்கள் போட்ட பதிவுக்கு சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் நான் இதுவரை யாரையும் கோபித்து கொள்வதே இல்லை அம்மா, நான் அப்படி சொல்லவில்லையே. ஏனையா அந்த பதிவை எடுத்து விட்டீர்கள்? உங்களுக்கு தெரிந்த ஒரு கருத்தை நீங்கள் தெரிவிக்கலாம், நான் வாசிக்கிறேன், என்னால் முடிந்தவரை வாசிப்பேன், அவ்வளவுதான். அதில் ஒரு சுகம், நீங்கள் அனுப்புவதில் ஒரு உங்களுடைய ஒரு எப்படி சொல்வது, உங்களுடைய கடமை. அதை நான் வாசிப்பது அதை விட எனக்கு கடமையிலும் கடமை, ஒரு சுகமான ஒரு சுகம், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் ஒவ்வொரு பாடலுக்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரியுங்கள், நான் வாசிக்கிறேன். சரி, நம் நிகழ்ச்சிக்கு செல்வோமா? பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். காதல் ஓவியம் இந்த படத்திலிருந்து ஜானகியம்மா குரலில் நாதம் என் ஜீவனே. இதோ இந்த பாடலும் கேட்டு ரசிப்போம்.

உந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

என்ன ஒரு அழகான வரிகள் ஜானகி அம்மா பாடி சென்றார்கள். அவர் மறைந்தாலும் அவர் குரல் மறையாதது என்பதுதான் இந்த எடுத்துக்காட்டு. எனக்கு அவர்களை நினைக்கும் பொழுது ஏதோ சரி. நிகழ்ச்சிக்கு வருவோம். பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் மேச்சேரி அறிமுகன் மங்கை அவர்கள். நாதம் என் ஜீவனே, அழகான பாடல், மிகவும் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து நம் கோவை கணபதி அவர் சந்திரமோகன் அவர்கள் ஒரு போஸ்டர் போட்டிருந்தார் சூப்பர் என்று ஒரு பெண்மணியை கண்டு. அதற்கு தொட்டாம்பாளையம் பழனிசாமி அவர்கள் ஸ்டிக்கர் சூப்பர் சூப்பராக போடுறீங்கப்பா, நமக்கெல்லாம் இது தெரியாது, என்னுடைய கட்சி தொட்டாம்பாளையம் பழனிசாமி ஐயா அவர்கள், எனக்கும் தெரியாது ஐயா. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் இசையமைப்பாளருக்கு நாதம் அவர்களுக்கு ஜீவன், இது உண்மைதான். பாடல் கேட்பது தான் நேயர்களுக்கு உயிர், இது அதைவிட சூப்பர் சூப்பர் அருமை. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் போட்ட பதிவுக்கு எழுத்து வடிவில் கொடுப்பது தான் அண்ணா நமக்கு பிடிக்கும் என்று ஒரு பதிவு. அவருக்கு என்னை போல தெரியாது, கௌரவமாக சொல்லிவிட்டார் எழுத்து வகையில் என்று, அதுதான் உண்மை. அப்படித்தான் அறிவு. அடுத்து சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாடல் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள் இசை அருந்தும் சாதக பறவை போல நானும் வாழ்கிறேன், இசை அருந்தும் சாதக பறவை போல நானும் வாழ்கிறேன், உறக்கம் இல்லை எனினும் கண்ணில் கனவு சுமந்து போகிறேன், தேவதை பாதையில் பூவின் ஊர்வலம் நீ அதில் போவதாய் ஏதோ ஒரு ஞாபகம், அற்புதமான பாடல். ஆஹா, அந்த பாடல் வரிகளை

அழகாக பதிவிட்டுள்ளார் நம் சந்திரமோகன் அவர்கள். சூப்பர் சூப்பர். அறிவழகன் மங்கை அவர்கள் போட்ட பதிவுக்கு தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிச்சாமி அவர்கள், அறிவழகன் தம்பி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு, அவர்கள் ஸ்டிக்கரை கலக்குகிறார், நாங்கள் எழுத்து வடிவில் கலக்குகிறோம், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. சூப்பர். எந்த வடிவத்தில் கலக்கினாலும் நான் வாசிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் சகோதரர்களே. சிறப்பு. அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள், சூப்பர் சாங், கேட்க கேட்க சலிக்காத பாடல் என்றும் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து சென்னை தனபால், பாரதி தனபால் அவர்கள், மகிழ்வும் அன்பும் நன்றி, அருமையான பாடல் தேர்வு என்று சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிச்சாமி அவர்கள், ஜானகி அம்மையார் அவர்களின் உடல்தான் மறைந்தது, அவர் உயிர் உலகத்தில் உலாவிக்கொண்டே தான் இருக்கின்றது பாடல் மூலமாக, இதுதான் உண்மை. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், அனுசியா அக்காவுக்கு ஜானகி அம்மா பாடல் என்றாலே மிகவும் பிடிக்கும், அதே போல் நம் வாணி ஜெயராம் அம்மா பாடலும் எனக்கு என் உயிர் போல. நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கோவை ராஜேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் தந்தன தந்தன என வரும் தொடங்கும் பாடல்களில் ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு பாடல்களை தொகுத்து அனுப்பிய கோவை ராஜேஸ்வரி, ராஜேஷ், புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:35. 30 நிமிடமே ஆகின்றது. எங்களுடைய அலாரம் என்னை விட வேகமாகவோ மந்தமாகவோ ஓடிக்கொண்டிருக்கின்றது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பாடலுக்கு வருவோம். வறுமையின் நிறம் சிகப்பு. இந்த படத்திலிருந்து சிப்பி இருக்குது, முத்து இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. இதோ இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம். எஸ்பி பாலசுப்ரமணியன், ஜானகி அம்மா குரலில்.

அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், இதற்கு முன்பாக தொட்டாம்பாளையம் கோயிலில் பழனிசாமி சகோதரர் ஒரு பதிவு போட்டிருந்தார், நான் யாரையும் கோபித்து கொள்வது இல்லையம்மா, என்னை யார் திட்டினாலும் வாங்கிக் கொள்வேன். இது என்னுடைய கட்சிக்காரர் இவர். நான் அதை சுமந்து கொண்டு இருப்பதில்லை, அதனால் எனக்கு கோபமே வருவதில்லை, அனைத்தையும் ஈஸியாக எடுத்து சென்று கொண்டு இருப்பேன். ஆம் நண்பரே, நானும் அப்படித்தான். ஓர் நேரம் என்னை கோபித்துக் கொள்வார்கள் எதிரியில் இருப்பவர்கள், ஆனால் ஒரே ஒரு செகண்டு என் மனதுக்குள் ஏதோ அப்படி ஒரு சஞ்சலம் வரும், உடனே நான் அதை மறந்துவிடேன். நீங்களும் என்னை போன்ற என் கட்சிக்காரர் தான். நன்றி நன்றி. அடுத்து நம் நிகழ்ச்சிக்கு வருவோம்.

தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள். நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி இதயராகம் நிகழ்ச்சி என்று அழகான ஒரு பதிவு. அடுத்து சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாடலை வழங்கிய உள்ளத்திற்கு பொன்னாடை போர்த்தி பரிசும் அளிக்கிறார் நம் ராஜேஸ்வரி சகோதரிக்கு. செம சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். தொகுத்து வழங்கி கொண்டிருக்கேனே, எனக்கு ஒன்றும் இல்லையா பாரதி? சரி பரவாயில்ல, இதையே நாங்கள் பங்கு போற்று எடுத்துக்கொள்கிறோம். பொன்னாடை அவர்களுக்கு பரிசு எனக்கு அப்படிங்களா? சரி சரி, நன்றி. அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் ஆஹா, ஒவ்வொரு பாடலும் செமசாங் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். சிப்பியில் முத்து அருமையான பாடல் பதிவு, சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். பாரதி தனபால் அவர்கள் சிறப்பு என்று பூக்கொத்து கொடுத்து பாராட்டி உள்ளார்கள். நன்றி. மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் நாட்டாமை அண்ணன் எங்கே தான் போனாரு தெரியலையே, ஆலையே காணும், அவர் இன்னும் பஞ்சாயத்து முடிந்திருக்காது, பஞ்சாயத்து முடிந்தவுடன் ஒரு பேக்கோடு ஓடி வருவார், பார்ப்போம், எதிர்பார்ப்போம், இன்னும் நேரம் இருக்கல்லவா, பார்ப்போம். அடுத்து தொட்டாம்பாளையம் கொய்கிலா பழனிசாமி அவர்கள் அறிவழகன் மங்கை போட்ட பதிவுக்கு ஆலமரத்தடியில் வைத்த சொம்பை காணவில்லை நாட்டாமை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். சொம்பு கிடைத்தவுடன் நாட்டாமை ஆரவாரமாக வருவார், இதுதான் உண்மை. சொம்பு எடுக்கிறாரா இல்லையே பேக் எடுத்துக்கொண்டு வந்துடுவார், இல்லை என்றால் ஒரு வேட்டியை கையில் பிடித்து கொண்டு சோப்பு நுரையோட ஓடி வருவார், திருப்பி ஓடி விடுவார், அதுதான் அவருடைய வேலையே. நன்றி நன்றி. அடுத்து சந்திரமோகன் அவர்கள் மயக்கம் தந்தது யார், தமிழோ அமுதோ கவியோ, அருமையான பாடல், அந்த பாடல் வரிகளை குறிப்பிட்டுள்ளார் சந்திரமோகன் அவர்கள். நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் போட்ட பதிவுக்கு தொட்டாம்பாளையம் பழனிசாமி அவர்கள் கோயிலா பழனிசாமி அறிவழகன் தம்பி நாட்டாமைதான் நான் திருச்செங்கோடு மாநகரில் பார்த்தேன், சும்மா கோட்டும் சூட்டுமாக போட்டு சூப்பராக வந்திருந்தார். அப்படியா? அப்போ எதுவும் நடக்கவில்லை, நாம் நினைத்தது நடக்கவில்லை, கோட்டு சூட்டோடு இருக்கின்றார். சரி இருந்து போகட்டும், சரி பரவாயில்ல, இன்றாவது சந்தோஷமாக இருக்கட்டுமே. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள் தொட்டாம்பாளையம் பழனிசாமி அவர்கள் சூப்பர் அண்ணா, 6 மாதம் முன்பு எங்கள் பாப்பாவை பார்க்க வந்தார் ரகுபதி அண்ணா என்று ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர், அருமை. அடுத்த பாடலுக்கு வருவோம். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியிலும் தெரிவித்து கொண்டு அடுத்த படம் சிகப்பு மல்லி ரெண்டு கண்ணும் சந்தன கிண்ணம் கேஜே யேசுதாஸ் சுசிலாம்மா குரலில். இந்த படத்திற்கு டைட்டில் வந்து வேறு ஏதோ இந்த படம் பெயர் வைக்க வேண்டும் என்று பேசி கொண்டிருந்தார்களாம் டைரக்டர். இது நான் கேட்ட செய்தி. நான் சென்னையில் வசித்து வந்து வரும்பொழுது காமராஜர் அரங்கில் எம்எஸ் விஸ்வநாதன் வந்து அவர்களுடைய பணியாற்றிய இசையமைப்பாளர்கள் எல்லாம் ஒரு விருந்து அதான் பரிசளிப்பு ஒரு திருவிழா நடந்தது. அப்பொழுது நான் எங்களுக்கு எல்லாம் ஒரு அழைப்பு வந்தது சென்னையில் இருக்கும் பொழுது. நாங்கள் நேரெல்லாம் ஒரு சென்று ஒரு 20 பேர் போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம். அப்பொழுது நான் கேட்ட செய்தி, ஒரு கதாநாயகி ஒரு கதாநாயகனை நேசிப்பதற்காக ரொம்ப நாளாக அவர்களுக்குள்ள ஒரு போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்ததாம். அன்றுதான் அவர் அந்த அம்மா வந்து மனம் திறந்து உங்களை நான் காதலிக்கிறேன், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க நான் ஆசைப்பட்றேன், நீங்கள் வரச்சே எனக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். சொன்னதற்கு சரி நான் வாங்கிட்டு வரேன்னு அவர் ஆசை ஆசையாக வாங்கிட்டு வரச்சே எதிரிகள் அவருங்களை அவரை குத்திடுவாங்க கத்தியால். அப்போ அந்த வெள்ளை மலர் மல்லி மலர் சிகப்பு மலராக மாறிடுமா. சிகப்பு மலராக மாறினாலும் அந்த கதாநாயகின் தலையில் சூட்டி அப்படியே அந்த மடியிலே உயிரை விட்டுடுவாங்க. அந்த காட்சி அருமையாக இருக்கும், படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இது வந்து நானும் அந்த படத்தில் பார்த்திருக்கிறேன். நான் அந்த அண்ணா அறிவாலயத்தில் காமராஜர் அரங்கத்தில் இந்த சொன்னதையும் நான் காதால் கேட்டு கண்ணீர் மல்க நாங்கள் எல்லோரும் கைத்தட்டி அந்த நிகழ்ச்சிக்கு பாராட்டுகளை தெரிவித்தோம் எழுந்து நின்று. இது என்றும் மறையாத ஒரு ஞாபகம். இன்று வந்தது நம் ராஜேஸ்வரி தொகுப்பில் இந்த பாடலின் படத்திற்காகவும் டைட்டில் என்று ஒரு நிகழ்ச்சி. இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம். சிகப்பு மல்லி படத்திலிருந்து ரெண்டு கண்ணம் சந்தன கிண்ணம் கே ஜே யேசுதாஸ் சுசிலாம்மா குரல். இந்த பாடலும் கேட்டு ரசிப்போமா?

அழகான அருமையான பாடல். கேஜே யேசுதாஸ் சுசிலாம்மா குரலில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் கன்னியாகுமரி இரண் அவர்கள், ஜெகதீஷ் அவர்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் சாங் என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள், இன்று பிரதோஷம், எல்லாருக்கும் ஜலதோஷம், இவங்களுக்கு பிரதோஷம், நேற்று ஜலதோஷம் வந்தது, ஹச் ஹச்னு ஒரு பாடல், இன்று பிரதோஷம், இன்று பிரதோஷம், நான் கோவிலுக்கு சென்று விட்டேன் அக்கா என்று ஒரு பதிவு. போங்க போங்க, போய் சாமியை வணங்குங்க. நானும் எனக்கும் நேரமாகிவிடும் என்று பார்க்கிறேன். நேரம் கிடைத்தால் நானும் நேரத்தோடு செல்வேன், இல்லை என்றால் வீட்டிலே அந்த சிவனை வணங்குவேன். அவ்வளவுதான் சிறப்பு. அடுத்து வேச்சேரி அறிவழகன் தம்பி அவர்கள், சிறப்பான தகவல், சூப்பர் அக்கா என்று பாராட்டி உள்ளார்கள். ஆம் தம்பி, இது ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியில் நான் கண்டுகளித்தது சென்னையில் இருக்கும் பொழுது, அதை தான் இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிச்சாமி அவர்கள், ரெண்டு கண்ணம் சந்தன கண்ணம், இன்னும் குங்கும கண்ணங்கள் வரவில்லை, விபூதி கண்ணங்கள் வரவில்லை, வரும் வரும், இன்று விபூதி கண்ணங்கள் வரும். நம் தேன்மொழி அவர்கள் போயிருக்காங்க இல்லையா சிவனை வணங்க, வரும் வரும் விபூதி கண்ணங்களோடு வருவாங்க. ரெண்டு கண்ணம் சந்தனம் சந்தனமும் கண்ணமாக வருகிறது, ரெண்டு கண்ணம் சந்தனமும் கண்ணமாக வருகிறது, எப்படியோ ரெண்டு கண்ணத்திலையும் சந்தனம் இருந்தால் சரி சரி சரி, எப்படியோ வைத்துக்கொள்ளுங்கள், அப்படியே கற்பனையிலே இருங்க கோகிலா பழனிச்சாமி நண்பரே, அப்படியே கற்பனையிலே இருங்க. அடுத்து பாரதி தனபால் அவர்கள், தேன்மொழி போட்ட பதிவுக்கு வாங்கம்மா வாங்க வணக்கம், அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்கம்மா போயிட்டாங்க, நன்றி நன்றி. அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள், அனுசுயாக்கா ஜாலியாக பேசுவதை கேட்டு நிகழ்ச்சி மிகவும் கலகலப்பாக போகிறது அக்கா, சிரிப்பை கேட்டு எவ்வளவு நாளாகிவிட்டது, அதிகம் சிரித்தாலும் அதற்கு ஒரு பட்டம் வந்துவிடும் சகோதரி, ஓரளவுக்கு தான் என் சிரிப்பை அடக்கிக் கொண்டு அடக்கு அடக்கு என்று அடக்கிக் கொண்டு நம் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றேன், அவ்வளவுதான், ஒரு வேற ஒன்றும் இல்லை. சிறப்பு பாரதி தனபால் அவர்கள், அருமையான பாடல் என்றும். அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள், சூப்பரான இனிமையான பாடல், செம என்றும் பாராட்டி உள்ளார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், சிகப்பு மல்லி சந்தனம் கலந்து மனம் வீசுகிறது இதயராகத்தில், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நம் இயக்குனர் அவர்கள், பாடல் மிகவும் அருமை, இனிமையான இதமான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிச்சாமி அவர்கள், மேச்சேரி அறிவழகன் மங்கை போட்ட பதிவுக்கு சிவப்பு மல்லி மணக்கிறது என்றால் சரி, சிவப்பள்ளி சந்தனம் கலந்து மணந்து வீசுகிறது, சந்தனத்தோடு சிவப்பு மல்லிகை கலந்த இரண்டு குலகுலம் என்று ஆகிவிடுமே, ஐயோ இது எப்படி யோசிக்கிறேங்க சகோதரரே, குலகுலம் ஆகிவிடும், ஆனாலும் பரவாயில்ல, ஏனென்றால் சந்தனம் தண்ணீரில் கரைவப்படுகிறது. அறிவுகன் தம்பி, என் அறிவு எப்படி, கத்தியின் கூர்மை இருக்கிறதா என்று அழகாக சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாருமே சிரிப்பார்கள், அட கடவுளே யாருக்கு வரும் உங்கள் திறமை என்று பாரதி தனபால் அவர்கள் அந்த பதிவுக்கு, தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிச்சாமி போட்ட பதிவுக்கு. அறிவழகன் மங்கை அவர்கள், சூப்பர் அண்ணா என்று பாராட்டி உள்ளார் அவர் போட்ட பதிவுக்கு. பாரதி தனபால் அவர்களும் எக்ஸலண்ட் பாடலுக்கு பதிவு போட்டுள்ளார்கள், நன்றி. அகிலா ஸ்ரீதர் அவர்கள், வண்டுகள் வந்து தலை தோட்டுமோ, தொட்டு தந்த கரங்களில் வீசும் மல்லிகை வாசம், காதலன் நேசம் என்று அழகான அந்த பாடல் வரிகளை குறிப்பிட்டுள்ளார், நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய அத்தனை உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். ஆகாய கங்கை, இந்த படத்திலிருந்து ஜானகி எஸ்பி பாலசுப்பிரமணியம் இருவர்களும் இணைந்து பாடிய தேன் அருவில் நனைந்திடும், இதோ இந்த பாடல் நாம் இதயராகம் நிகழ்ச்சியில் நனைந்திடுவோமா?

அழகான அருமையான பாடல். ஜானகியம்மா, எஸ்பி பாலசுப்பிரமணியம் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் ராஜேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் தான் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரன நாம் அனைவரும் பாடலை கேட்டு கொண்டு இருக்கின்றோம். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் பாரதி தனபால் அவர்கள். அருமையான பாடல், இசைத்தரம் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி, நன்றி சகோதரி. அடுத்து நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள். மனதிவருடன் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி, நன்றிகள் ஐயா. அகிலா ஸ்ரீதர் அவர்கள். தேனருவில் குளித்து வந்த இசையோ மனவீணையின் ஸ்வரங்களை நீட்டி உயிர்ப்பித்தது அரிய பாடல் பதிவு. தேனருவில் குளித்து வந்த இசையோ மனவீணையை ஸ்வரங்களை மீட்டி உயிர்ப்பித்தது அரிய பாடல் பதிவு, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். இதயணைந்த வாழ்த்துக்களுடன். அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள். பாடல் மிகவும் அருமை, தேன்மழையே பொழிகிறது, சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. கோவை காயத்ரி அவர்கள், சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள். சிறப்பான பாடல், படப்பாடல், தேர்வு அனைத்தும் சூப்பர் சகோதரி என்று உங்களுடைய சகோதரிக்குத்தான் வாழ்த்து சொல்ல வேண்டும். சகோதரி அவருடைய விருப்பத்தில் தானே இன்று பாடல் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து கன்னியாகுமரி இளைஞர் ஜெகதீஷ் அவர்கள். பாடல் அனைத்தும் சிறப்பான பாடல்கள், வாழ்த்துக்கள், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள். ஒரு சிறிய உரையாடல், என்னங்கம்மா, என்னங்க மாமா, சொல்லுங்க மாப்பிள்ளை. மாமா, நம்ம சபரி வானொலி இயக்குனர் பார்த்தீர்களா, என்ன இது? ஐயோ, சரி சரி இருங்க. ஒரு சிறிய உரையாடல், என்னங்க மாமா, சொல்லுங்க மாப்பிள்ளை. மாமா, நம்ம சபரி வானொலி இயக்குனரை பார்த்தீர்களா, அவர் எங்கேயாவது சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருப்பார். ஏன் மாப்பிள்ளை திடீர்னு அவரே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை மாமா, சிவனேன்னு போய்கிட்டு இருந்தேன். சபரி வானொலி குரூப்பில் இழுத்து விட்டு விட்டு போயிட்டார். என் கையும் வாயும் போன்லேயே இருக்கு மாமா. சூப்பர் சூப்பர். இது எப்படி யோசிக்கிறார் பாருங்கள் நம் கோயிலா பழனிசாமி அவர்கள். வீட்டில் வேற திட்டிக்கிட்டே இருக்காங்க. எல்லா வீட்டிலும் திட்டுவாங்க தான், அது கண்டுக்காதீங்க. இந்த காதில் வாங்க, அந்த காதில் விட்டு தள்ளுங்க, போயிட்டே இருக்கட்டும். வீட்டில் வேற திட்டிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க மாமா. அதுவா மாப்பிள்ளை, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி விடுங்க மாப்பிள்ளை. இதுதான் சூப்பர் சூப்பர் மாமா மாமா மாமா மாமா என்று அதை பண்ணுங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதை விட ஃபோன் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்களுக்காவது பயன்படும் பேசுவதற்கு. சிறப்பு சிறப்பு, சிறப்பான ஒரு பதிவு சகோதரரே, அருமை. அறிவழகன் மங்கை அவர்கள், தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி போட்ட பதிவுக்கு இயக்குனர் இங்கத்தான் இருக்காங்க அண்ணா இருக்காரு என்று பாராட்டியுள்ளார். பதிவு சூப்பர் சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றியிலும் தெரிவித்து கொண்டு, அடுத்து கண்ணே கனியமுதே இந்த படத்திலிருந்து ஜானகி, எஸ்பி பாலசுப்பிரமணியம் இருவர்களும் இணைந்து பாடிய ததிகத்தோம் தந்தித்தோம், இதோ இந்த பாடலையும் சந்திப்போம் கேட்டு.

ஆட்டகாசமான அழகான பாடல். ஜானியம்மா, எஸ்பி பாலசுப்பிரமணியம் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒழித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் கன்னியாகுமரி இறைஞர் ஜெகதீஷ் அவர்கள், சூப்பர் சூப்பர் சூப்பர் சாங் என்று பாராட்டியுள்ளார்கள் ஒழித்த பாடலுக்கு. அகிலா ஸ்ரீதர் அவர்கள், விழிகளில் கலந்து நாட்டியமாடும் தனை மறந்து காதலர் கொண்டாட்டம், இசையில் நாங்களும் எங்களை மறந்தோம் புதிதாய் பிறந்தோமோ என்று ஒரு அழகான பதிவு. விழிகளில் கலந்து நாட்டியமாடும் தனை மறந்த காதலர் கொண்டாட்ட இசையில் நாங்களும் எங்களை மறந்தோம் புதிதாய் பிறந்தோமே என்று ஒரு அழகான ஒரு பதிவு. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், இது என்ன உரையாடல் தெரியவில்லையே, என்னங்க மாப்பிள்ளை எங்க அவசரமா என்னங்க மாப்பிள்ளை எங்க அவசர அவசரமாக வண்டி எடுத்துக்கிட்டு போறீங்க? அதுவா மாமா, 4 மணி நேரத்துக்கு மாமா ஒரு டீ சாப்பிட்டு வரலாம்னு போறேன் மாமா. எத்தனை மாமா பாருங்க. ஏ மாப்பிள்ளை, இந்த நேரத்தில் போனால் டீ கடையில் போண்டா வடை எல்லாம் இருக்கும் இல்லை? போண்டா வடை எல்லாம் இருக்குது, ஆமாம், கையில் காசு இல்லை, கடன் சொல்லிட்டு வாங்க. அப்புறம் எப்படி மாப்பிள்ளை டீ குடிக்க போகிறீங்க? அக்கௌண்ட்டில் சொல்லிட்டு வரதான் மாமா, அதை நான் சொன்னது தான், அக்கௌண்ட்ல எழுதி வச்சுட்டு வாங்க. காந்தி கணக்காக இருக்கட்டும், ஆனால் திருப்பி கொடுக்கக்கூடாது. நீங்கள் கொடுத்த வடை போடெல்லாம் ஜீரணமாய் போச்சு, நான் கொடுத்த பணமும் என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் கடைக்காருக்கு, அதுதான் சிறப்பு. அப்பா வடைக்கு அக்கௌண்ட் இருக்க அம்மா பிள்ளை, அப்பா வாடைக்கு, ஐயோ எனக்கு குழம்பா இருக்கு, அப்பா வடைக்கு அக்கௌண்ட் இருக்கா அம்மா பிள்ளை, அப்பா வடைக்கு அக்கௌண்ட் இருக்கா அம்மா பிள்ளை, ஐயோ ஓசிட்டிக்கு மட்டும்தான் மாமா, ஐயோ ஓசிட்டி தான், இப்படியே இருக்கீங்களா? எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க தொட்டாம்பாளையத்திலிருந்து? இப்போ வருகிறது எண்ணெயில் போண்டா போட்டா வேகிறதுக்கு இல்லையா, அதனால் தான் மாமா போண்டா அக்கௌண்ட்டில் இல்லை. ஐயோ மாப்பிள்ளை மாப்பிள்ளை இப்படி ஏமாத்திருக்கீங்களே. இது என்ன ஒரு அழகான ஒரு பதிவு, சிரிப்பு தான் வருகிறதே தவிர நகைச்சுவான பதிவு. சூப்பர் சூப்பர், இப்படி தான் இருக்க வேண்டும் நிகழ்ச்சி என்றால் அருமை. பாடலை பற்றி எப்பொழுதான பாடலை கேட்கலாம், அதனுடைய சிறப்பு எப்பொழுது இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவான பதிவு நம் சபரி வானொலியில் இன்று அழகாக இருக்கின்றது. சிறப்பு சிறப்பு. அறிவழகு மங்கை அவர்கள், தொட்டாம்பாளையம் பழனிசாமி கோகிலா பழனிசாமி அவர்களை, கோகிலா அம்மாவை மறந்து விடுகிறேன் மன்னிக்குங்க, போட்ட பதிவு நகைச்சுவை சூப்பர் அண்ணா சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். இப்படி தான் இருக்க வேண்டும் நிகழ்ச்சி என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும். நன்றி நன்றி. அடுத்து பாடலுக்கு வருவோம். ஒரு புல்லாங்குழல் அடுப்பு ஊதுகிறது. படம் பேர் பாருங்கள், எந்த அளவுக்கு நீளமாக போகுது. ஒரு புல்லாங்குழல் அடுப்பு ஊதுகிறது. இந்த படத்திலிருந்து பாஞ்சாலி இவளா, அந்த பாஞ்சாலி மகளா, கேஜே யேசுதாஸ் குரலில் இந்த பாடல். இதோ இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம். ஒரு புல்லாங்குழல் அடுப்பு ஊதுகிறது. இந்த படத்திலிருந்து பாஞ்சாலி இவளா, அந்த பாஞ்சாலன் மகளா, கேஜே யேசுதாஸ் குரலில். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல், ஒரு அட்டகாசமான பாடல், கேஜே இயேசுதாஸ் குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், தொட்டாம்பாளையம் கோயிலில் பழனிச்சாமி போட்ட பதிவு நகைச்சுவை சூப்பரானா என்று பதிவு போட்டான மறைமங்கை அவர்கள், அதற்கு தொட்டாம்பாளையம் கோயில பழனிச்சாமி அவர்கள் ரெண்டு நாள் பார்ப்பாங்க, அதுக்கு அப்புறம் என்னை குரூப்பில் இருந்து தூக்கிடுவாங்க பாருங்க அப்படின்னு ஒரு பதிவு. எதுக்கு இந்த விபரீத ஒரு விளையாட்டு, இந்த இது போல் ஒரு ஞாபகமே வேண்டாம் நண்பா. எப்படியே என்னாச்சு, கடைசி வரைக்கும் நீங்கள் இருக்கணும் எங்கள் வானொலி, நம்ம எங்கன்றதில் நம்ம வானொலியில் இருக்கணும், பயணிக்கணும், அதுதான் எங்களுடைய பேராசை. எங்களுடைய பேராசை நிராசையாக மாற்றிவிடாதீர்கள் கோயிலா பழனிச்சாமி அவர்களே. அடுத்து அறிவழி மங்கை அவர்கள், அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு, அதுதான் இதுதான் உண்மை. அடுத்து அவரே கோயிலா பழனிச்சாமி, என் ராசி அப்படி அறிவழகன் தம்பி அப்படி, எந்த ராசியோ ஏக ராசி யோக ராசியாக தான் நாம் அனைவரும் நம் சபரி வானொலியில் பயணிக்க வேண்டும் என்பதை நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தப்பான ஒரு எண்ணத்தில் இருக்க வேண்டாம் சகோதரரே. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், பாஞ்சாலி இவளா பாடல் முதல் முறையாக கேட்கிறேன், இனிமை அருமை தேர்வு செய்த ராஜேஸ்வரி சகோதரிக்கு நன்றி, அரிய பாடல் பதிவு சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள், இந்த பாடல் எல்லாம் எங்கே கண்டுபிடிச்சீங்க சகோதரி, கேட்டதே இல்லையே. நீங்கள் நைட்டு வந்து பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா நிகழ்ச்சி நம் கீதநேசனை அவர்கள் நடத்தினார்கள், அதில் சூப்பர் சிங்கர் கூட ஒன்றுமே பண்ண முடியாது, உங்கள் குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் எல்லோரும் பாடிய பாடல், அந்த அளவுக்கு ரசித்து கேட்டேன். நான் எப்பொழுதுமே அந்த அளவுக்கு நான் ரசித்து கேட்க மாட்டேன், ஒரு சிலர் பாடுவார்கள் நான் அதோடன் நான் வேறு வேலைக்கு சென்று விடுவேன், ஆனால் இரவு நிகழ்ச்சி முடியும் வரை அந்த பாடலை கேட்டு ரசித்தேன். அந்த அளவுக்கு நீங்கள் எல்லோரும் அழகாக பாடினீர்கள், உங்கள் திறமை யாருக்கு வரும், அதுபோல தான் உங்கள் உடன் பிறந்த சகோதரி திறமை யாருக்கு வரும், இதுதான் உண்மை. அடுத்து தொட்டம்பாளையம் கோயிலா பழனிச்சாமி அவர்கள், மாமா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம்மா, என்ன மாப்பிள்ளை இப்போ வந்து திடீர்னு கேட்குறீங்க, என் பொண்ணை கொடுத்து 33 வருஷம் ஆகுது, இப்போ எதுக்கு சந்தேகம் அப்படின்னு மாமனார் கேட்குறார் போல இருக்கு மாப்பிள்ளையை பார்த்து. மாமா அது இல்லை மாமா, அப்புறம் என்ன மாப்பிள்ளை, சபரி வானல் இதே ராக நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கு மாமா. சரி இருக்கட்டும், எல்லா பாடல் சூப்பர் செம ஆஹா அருமை, இதுவரை நான் கேட்டதே இல்லை, அப்படி இப்படின்னு நேயர்கள் எல்லாரும் பாராட்டுறாங்க மாமா, நல்லா இல்லாத பாட்டெல்லாம் எது மாமா, எல்லா பாட்டும் நல்ல பாட்டு தான் மாப்பிள்ள சொல்ல, மாப்பிள்ள எல்லா பாட்டும் நல்லா தான் இருக்குது, அந்த நேரத்தில் என்ன சொல்கிறது அதுதான் சொல்லுவாங்களே, அதே நானே அப்படித்தான் மாப்பிள்ள, எல்லா பாட்டும் நல்லா தான் இருக்குது, அந்த நேரத்தில் என்ன சொல்கிறது அதுதான் சொல்லுவாங்க, நானே அப்படித்தான். இது போ மாப்பிள்ள, நீங்களும் எல்லா பாட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு பதிவு போடுங்க, இதுதான் நல்ல ஒரு மாமனார். இதோ மாமா இப்போவே போட்டு விடுகிறேன், போடுங்க போடுங்க. எதையும் ராகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு இதய ராகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பாடலும் என் இதயத்தில் நிற்பது போல் இருந்தன, அதற்காக இந்த பதிவு நகைச்சுவைக்கு மட்டுமே சூப்பர். இதய ராகம் நிகழ்ச்சியில் ஒரு ராகம் என்று கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ராகம் அதுதான், இசையின் பெயர் இதய ராகம். சபரி வானொலியில் தாகம் தீர்ந்த பாடல்கள், தாகம் தீர்ந்த பாடல்கள் அனைத்தும் அருமை, இப்படிக்கு மாமா மாப்பிள்ளை சூப்பர் சூப்பர், இப்படி தான் இருக்க வேண்டும் சகோதரரே. நீங்கள் வந்து பாடலை பற்றிய ஒரு குறிப்பு வேண்டாம், இப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை குறிப்பு கொடுத்தாலே நம் நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக செல்லும் என்பது என்னுடைய கருத்து, நேயர்களுடைய கருத்தும் அப்படித்தான் இருக்கும். வரவேற்போம், நன்றி நன்றி. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், பாடல் மிகவும் அருமை என்று பாராட்டியுள்ளார்கள். தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிச்சாமி அவர்கள், யார் துரத்தி விட்டாலும் சபரி வானொலி விட்டு நான் போக மாட்டேன், இதுதான் உண்மை, இப்படி தான் இருக்கணும் சூப்பர் சூப்பர். காயத்ரி அவர் தொட்டாம்பாளையம் பழனிச்சாமி அவர், கோயிலா பழனிச்சாமி அவர் போட்ட நிகழ்ச்சி தங்கள் நகைச்சுவையோடு கேட்டு ரசிக்கிறோம் அண்ணா, இதுதான் உண்மை, நகைச்சுவை தான் நமக்கு என்றென்றுமே ஒரு மருந்து, எவ்வளவு
துயரமாக இருந்தாலும் மன பாரமாக இருந்தாலும் இந்த நகைச்சுவையை ரசித்து படிக்கிறோம் பாருங்க, அப்போ அந்த ஒரே ஒரு நிமிடத்தில் எல்லாமே பறந்து போகும். இதுதான் நகைச்சுவை தான் மருந்து. அடுத்து அறிவழகம் மங்கை அவர்கள் தொட்டாமலையம் கோயிலா பழனிசாமி போட்ட பதிவுக்கு, நகைச்சுவை சூப்பர் அண்ணா, நகைச்சுவையை நகைச்சுவையாக படிக்கிறீங்க, சூப்பர் அக்கா என்று ஒரு பாராட்டு. சிறப்பு சிறப்பு தம்பி, சிறப்பு. அடுத்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக, இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய கோவை ராஜேஸ்வரி அவர்களின் விருப்பத்தில் தான் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. பாடல்களை தனிப்பக்கத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் சொந்தங்கள், பாடல்களை தொகுத்து அனுப்பிய ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி ராஜேஷ் மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம், என்னுடைய அலாரமும் எப்படி போகின்றது என்று தெரியவில்லை. 4:15 போல, சரி ஏதோ பார்க்கலாம். 18 ஆகிவிட்டது. அடுத்த பாடலுக்கு செல்வோம். இதோ பாண்டிய நாட்டு தங்கம் இந்த படத்திலிருந்து சித்ரா குரலில் ஓ மனசில் பாட்டுத்தான் இருக்குது. இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், ஆஹா, தொண்டாம்பாளையம் கோகிலா பழனிச்சாமி அவர்கள், வாங்கம்மா அனைவரும் டீ குடிக்கலாம் என்று ஒரு பதிவு இப்பொழுது ஒரு ஞாபகத்துக்கு வந்துவிட்டது சகோதரரே. இதற்கு முன்பு ரகுபதி தம்பி அவர்களும் மகேஷ் தம் மகன் அவர்களும் ரெண்டு பேருமாக மாற்றி மாற்றி எனக்கு மெதுவடையும் மசால் வடையும் காஃபியும் டீயும் கொடுப்பாங்க. இல்லை இல்லை, நான் தான் அனுசியமாக கொடுப்பேன். இல்லை இல்லை, நான் தான் கொடுப்பேன், நான் தான் முந்தி போட்டேன், நான் நீங்கள் பின்னாடி போட்டீங்கன்னு அப்படி போட்டி போட்டுன்னு வருவாங்க. அது அந்த ஞாபகம் இன்று வந்துவிட்டது. எடுத்துக்கொள்வோம் நாம் அனைவருமாக நம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிச்சாமி அவர்கள் கொடுத்த ஒரு டீயை அருந்துவோம். சூப்பர். அடுத்து அவருடைய பதிவு, என் மனசில் கவிதை தான் இருக்குது, என் உடற்வில் நகைச்சுவை தான் அதிகமாக இருக்குது. நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு பதிவையும் அன்பாகவும் நகைச்சுவையாகவும் வாசித்த அன்பு அறிவிப்பாளர் அனுசியா அம்மாவிற்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7:01. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை கைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270330491. மீண்டும் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில்

0: சபரிமலை வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள்.
1: நான் நெல்லை மாவட்டம் புதுக்குடியில் சேர்ந்த கற்பகவல்லி ஜெயேந்திரன் பேசுகிறேன் சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக, அனைவரும் நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்கள் நலமா இருக்கோம். இந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகா இருக்கு சார்.
0: நன்றி, நன்றி, மகிழ்ச்சி.
1: சரிங்க சார், சரிங்க. பாட்டு சொல்லலாமா?
0: சொல்லுங்கள்.
1: மேயர் மீனாட்சி படத்திலிருந்து கண்டேன் கல்யாண பெண் போன்ற மேகம், அந்த பாட்டு.
0: அழகான ஒரு அழகான இனிமையான பாடல். இதோ கேட்டு மகிழ்வோம். நன்றி. நெல்லை மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி அவர்கள் அழகான ஒரு பாடலை கேட்டுள்ளார்கள். இதோ மேயர் மீனாட்சி திரைப்படத்திலிருந்து.

0: ஒலித்து சென்ற அந்த அட்டகாசமான அழகான ஒரு இனிமையான பாடல் மேயர் மீனாட்சி என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேயர் சொந்தம் நெல்லை மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி அவர்களின் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேயர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள், யாருங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: அழகு தமிழுக்கு அழகு போல சேர்த்து அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா எனும் இனிய அற்புதமான நிகழ்ச்சியை திறம்பட நிறைவுபடுத்தி உறவுகளுக்கு விரும்பிய விருப்ப பாடலை கொடுத்து மகிழ்விக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு அன்பு கலந்த வணக்கம் வாழ்த்துக்கள் பாராட்டுக்களோடு நான் குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசனையன்.
0: வணக்கம் வணக்கம் ஐயா, வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறோம் ஐயா, உங்கள் வருகை எங்களுக்கு மகிழ்ச்சி மேலும் அளிக்கிறது, நன்றி.
1: ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதாவது எனக்கு படம் வந்து வாழ்க்கை படகு, அதுல வந்து கண்ணதாசனுடைய வரிகள்ல வந்து பாடல் உன்னைத்தான் நான் அறிவேன் மன்னவனை யார் அறிவார், இதுல என்னன்னா அந்த படத்தினுடைய கதாநாயகன் ஜெமினி கணேசன் பெரிய ஜமீன்தார், கதாநாயகி பத்மினி வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர், ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. இது வந்து அந்த குடும்பம் வந்து ஜெமினி கணேசனுடைய குடும்பம் ஏத்துக்கிடல, இவங்க வந்து பத்மினி ஒரு நடன பெண்மணி, அப்ப அந்த இல்லத்துல ஒரு நடன நிகழ்ச்சிக்காக இவங்க கலந்துக்கிடுறாங்க. அப்போதைக்கு வந்து கண்ணதாசன் சொன்னவன் அவரு தெளிவா எழுதுறாரு, அதாவது உன்னைத்தான் நான் அறிவேன் மன்னவனை யார் அறிவார்னு எழுதிட்டு கடைசியில வந்து அவர் எழுதுறாரு பாருங்க, காதலித்தல் பாவம் என்றால் கண்களே பாவம் என்றோ, கண்களே பாவம் என்றால் பெண்களே பாவம் என்றோ, பெண்களே பாவம் என்றால் அங்கதான் நிக்கிறாரு கண்ணதாசன், மன்னவனின் தாய் யாரும். அருமையான வரிகள் சார், அற்புதமான பாடல் சார், கேட்போம் ரசிப்போம்.
0: நிச்சயமாக அந்த பாடலுக்கு அழகான விளக்கம் கொடுத்தீர்கள் ஐயா, உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இது வருகிறதையா நீங்கள் கேட்ட பாடல்,
1: நன்றி சார்,
0: நன்றி. குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் அழகான ஒரு அருமையான ஒரு பாடல் வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து இதோ.

அருமையான ஒரு பாடல். வாழ்க்கை படகு என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்திருந்தது. விரும்பிய நேயர் சொந்தம், குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். பாடலுக்கு அருமையான ஒரு விளக்கமும் கொடுத்தார். நிச்சயமாக கேட்டு மகிழ்ந்தோம் ஐயா. நன்றி, நன்றி, நன்றி.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், தட்டம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி பேசுறீங்க. நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சிறப்பு இத வருகிறது ஐயா, கேட்டு மகிழ்வோம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி ஐயா நிரூபித்திருக்காக உதய கீதம் இதோ.

0: ஒழித்து ஓய்ந்த அந்த அட்டகாசமான ஒரு பாடல் உதய கீதம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி ஐயர் நிருப்பத்திற்காக கீதம் அழகாக வளம் வந்தது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், ராமாபுரம் மனுஷியா.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி. இணைப்பிலந்தமைக்கு நன்றி. குறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: சத்தியம் படத்திலிருந்து மனம் கனிவான எந்த கண்ணியை கண்டால் கல்லும் கனியாகும்.
0: ஆஹா, அழகான ஒரு பாடல். இதோ கேட்டு மகிழ்வோம். நன்றி. ராமாபுரம் பகுதியிலிருந்து அனுஷியாவின் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல். இதோ

0: ஒளிச்சென்ற அந்த பாடல் இது சத்தியம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது விரும்பிய நேர் சொந்தம் ராமாபுரம் பகுதியிலிருந்து அனுஷா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்ட மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, அவர்கள் யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். சந்திரசேகர்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம். வாருங்கள், மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன். நீங்கள் அனைவரும் நலமா?
0: நலம் நலம் ஐயா, நலம். மகிழ்ச்சி.
1: அந்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் எனக்கு விருப்பமான பாடல் ஏழை ஜாதி திரைப்படத்தில் இருந்து கொடுத்தாலும் கொடுத்தாண்டா நல்ல இடம் பார்த்து கொடுத்தாண்டா என்று அந்த பாடலை வழங்கவும்.
0: நிச்சயமாக வழங்குகிறோம் ஐயா. நாமும் அதுதான் என்று நினைக்கிறேன். நாமும் என்று சொல்வதில் தவறு இல்லையா ஐயா? அதுதான் கேட்கிறேன். இல்லை, நீங்கள் பணக்கார ஜாதியோ என்று நினைக்கிறேன், அதுக்காக கேட்டேன் ஐயா. நாங்கள் எல்லாம் ஏழை ஜாதி. அனைவரும் என்றே சொல்லிவிட்டீர்களா? நான் சொல்லேன், நான் உங்களை சேர்த்து நாம் என்று சொன்னேன், நீங்கள் அனைவரையும் சொல்லிவிட்டீர்கள். சிறப்பையா, சிறப்பையா, இது வருகிறது அனைவருக்காக ஏழை ஜாதி. நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சந்திரசேகர் ஐயா அவர்கள் ஏழை ஜாதி திரைப்படத்திலிருந்து

0: ஒழித்துச்சென்ற அந்த அட்டகாசமான பாடல் ஏழை ஜாதி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழித்துச்சென்றது. விரும்பிய நேயர் சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சந்திரசேகர் ஐயா அவர்கள் உற்பத்தியிருக்க அந்த பாடல் ஒழித்துச்சென்றது. அவருக்கு நெஞ்ச அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா வணக்கம், கோவை கணபதியிலிருந்து ஆர் சந்திரமோகன் பேசுகிறேன்.
0: நலமாக இருக்கிற ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கும்.
0: வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் மழை இல்லை ஐயா? இப்பொழுது ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு பெய்தது, இப்பொழுது இல்லை. அதாவது தென்றல் வீசினால் கூட இங்கு கரண்ட் நின்று விடுகிறது ஐயா. அதற்கு முன்பெல்லாம் புயல் அடித்தால்தான் கரண்ட் இல்லாது இருக்கும், இப்ப தென்றல் வீசினால் கூட கரண்ட் நின்று விடுகிறது. அப்படி போகிறது ஐயா நாட்டு நிலைமை. நாம் அரசியல் பேச வேண்டாம், நாமும் பாடலுக்கு வருவோம்.
1: பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் 18 அந்த பாடல் ஐயா.
0: சிறப்பாக அருமையாக பாடுவீர்கள் ஐயா. பாட்டு ஒன்று பாடட்டுமா நிகழ்ச்சிக்குள்ள? வாருங்கள் ஐயா. வாருங்கள், உங்களுக்கு பிடித்த பாடலை ஒன்று எடுத்துக்கொண்டு வாருங்கள், பாடுங்கள், நாங்களும் கேட்டு மகிழ்கிறோம். நன்றி, வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடல் இவள் ஒரு சீதை திரைப்படத்திலிருந்து. இதோ
2: சுர் மெகானா சீக்கியே பாதம் சரிகாமா.

0: ஒலிச்சென்ற அந்த பாடல் கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாரின் விருப்பத்திற்காக இவள் ஒரு சீதை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜய ரசகுமார் பேசுறேன். தற்போது யுஎஸ்ல இருந்து. நல்லா இருக்கீங்களா ப்ரோ?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்கள் சூப்பராக இருக்கோம்,
0: மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற ஓட்ஸ் மொத்தத்தையும் காலிப்பு செய்து விட்டு வருவீர்கள் போல இருக்கிறது. இல்லை, எப்பொழுது கேட்டாலும் யார் கேட்டாலும் சரி சரி இருக்கட்டும். சொல்லுங்க உங்கள் விருப்ப பாடலை.
1: ரிதம் படத்துல இருந்து கலகலவென பொழியும் பொழியும் மேகம் எங்கு செல்லுதோ, இந்த அழகான பாட்டை போடுங்க.
0: அழகாக பாடுகிறீர்கள், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி, இது நீங்கள் கேட்ட பாடல்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி விஜய் அரசுமார் அவர்களின் விருப்பத்திற்காக தற்போது அமெரிக்காவிலிருந்து ரிதம் திரைப்படத்திலிருந்து

0: ஒலித்து ஓய்ந்த அந்த அழகான மென்மையான இதமான பாடல் ரிதம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்து சென்றது. கலகலவென கேட்டு ரசித்தோம். கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கு நன்றி. விரும்பிய நேயர் சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்களின் விருப்பத்திற்காக தற்போது அமெரிக்காவிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: அன்பின் ஐயாவுக்கு இனிய இரவு வணக்கத்துடன் நிகழ்ச்சி இணைவது திருவாரூர் மாவட்டம் பில்லூர் சதா கோதமன்.
0: ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு என் சிறந்தாந்த நன்றிகள் வணக்கங்கள். வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கும் சிறந்தாந்த வாழ்த்துக்கள்.
0: ஐயா ஐயா ஐயா, நீங்களாம் சிறந்தாந்து சொல்லக்கூடாது ஐயா, நான் மட்டும் தான் சொல்லுவேன், நீங்களாம் சொல்ல.
1: சரிங்க சரிங்க, நீங்கெல்லாம் வயதில் மூத்தவர் இருந்தாலும்
0: அதாவது நீங்களாம் அறிவு கண் திறக்கிறவர்கள், அதனால உங்களுக்கு சிறந்த அந்த நன்றி எப்பொழுதும். சந்தோஷம் வேறு, அறிவு கண் திறப்பது வேறு, சந்தோஷம் வேறு ஐயா. அதனால நீங்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்கள் கடவுளுக்கு மேலானவர்கள். அதனால ஐயா நான் சொல்ல இல்லையா இதை? மாதா பிதா குரு தெய்வம் என்று பெரியவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் ஐயா. சொல்லுங்கள் ஐயா, உங்கள் விருப்பப்படல்.
1: ஜெயச்சந்திரன் சுனந்தா பாடிய காதல் மயக்கம் பாடல் கொடுங்க.
0: உங்களுக்கு எப்ப ஐயா வந்தது இது?
1: எனக்கையா? எனக்கு அதாவது காலேஜ் படிக்கும் போதே வந்துட்டீங்க.
0: சிறப்பு ஐயா. இது வீட்டுக்கு தெரியுமா? திருமணம் செய்வது என்பது வந்து பாக்கியம். இப்பொழுது ஏன் காதலித்தோம் என்று எப்பொழுதாவது வருத்தப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை, சந்தோஷம் சந்தோஷம் ஐயா. இல்லை, ஒரு சில
1: குழந்தைகளோட மகிழ்ச்சி.
0: சிறப்பு ஐயா, நன்றி. இதை நீங்கள் கேட்ட பாடல் மயக்கத்தில் இருக்காதீர்கள் ஐயா. பாடல் கேளுங்கள். அதுதான் மயக்கத்தில் இருக்காதீர்கள்.
1: கண்டிப்பா இல்லையா?
0: சரி, நன்றி.
1: ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
0: திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பில்லூர் சதா கௌதமன் ஆசிரியர் ஐயா அவர் நிருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் இதோ காதல் மயக்கமாவருக்கு. புதுமைப்பெண் திரைப்படத்திலிருந்து

0: மெய்யா பொய்யா
1: மெய்தா ஐயா நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை
0: மெய்யா பொய்யா
1: மெய்தா ஐயா.

0: ஒழித்து சென்று அனைவரையும் மயக்கத்திற்கு உண்டான அந்த பாடல் புதுமை பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழித்தென்றது. விரும்பிய நேயர் சொந்தம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பில்லூர் சதா கௌதமன் ஆசிரியர் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த அழகான அட்டகாசமான பாடல் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: எனக்கும்
0: மகிழ்வாக இருக்கிறது ஐயா, உங்களை போலவே நானும் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கிறேன் ஐயா.
1: சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி. எனக்கு
0: முதல்வன் இந்த திரையில் இருந்து அழகான ராட்சசியே அடி மின்சலில் துடிக்கிறியே என்ற பாடலை கற்றலையில் தமிழ் விடங்கள் ஐயா.
1: நிச்சயமாக
0: நிச்சயம் இன்றைக்கான சிந்தனை முத்துக்கள் புரியாத புதிராகவே இருந்துவிட்டு போங்கள். யாருக்காகவும் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாம். தேவை உள்ளவர்கள் உங்களை தேடி வரட்டும், தேவை இல்லாதவர்கள் தேடி அலையட்டும். அடுத்து எல்லோருக்கும் நட்புரிமையோடும் அன்போடும் பண்போடும் பழக வேண்டும். ஒருவரை ஒருவர் மதித்து ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும். இதுதான் மனித வாழ்க்கையின் ஆகச்சிறந்த சுத்திரம். நல்ல உறவுகள் என்பது கடிகார முருள் போன்றது, அடிக்கடி சந்தித்துக் கொள்வதில்லை, ஆனால் தொடர்ந்து ஒன்றுக்கொன்று நல்ல தொடர்பில் தான் எப்பொழுதும் இருக்கும்.
1: சிறப்பு அழகாக சொன்னீர்கள் ஐயா.
0: மகிழ்ச்சி உங்களுடன் அளவலாவியதும் மற்ற மகிழ்ச்சி இந்த பொழுது உங்களுக்கும் சிறப்பாகட்டும் ஐயா.
1: நிச்சயமாக நன்றி நன்றி ஐயா, மகிழ்ச்சி.
0: நன்றி நன்றி.
1: வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயாவின் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து அழகான ராட்சசி இது வருகிறது.

0: ஒளிச்சென்ற அந்த பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது விரும்பிய நேயர் சொந்தம் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயா அனுப்பியிருக்காங்க. கேட்டு மகிழ்ந்தும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் தாராபுரம் கையாசா.
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் மிக மிக நலம்.
0: அழகு அழகு.
1: படம் ஊமை குயில், அந்த படத்துல
0: என்னாலும் அதை பார்க்கணும். அழகான பாட்டு, நிச்சயமா அழகான பாட்டு ஐயா. உங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள், சிறந்தார்ந்த நன்றிகள் ஐயா. சிறப்பான ஒரு பாடல் தெரிஞ்சதில்லை. நன்றி நன்றி நன்றி. ஊமை குயில் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான அட்டகாசமான ஒரு பாடல். ஏ

0: அழகான ஒரு பாடல், அழகான ஒரு சோக பாடல், சுகமான பாடல் ஒலித்தது. எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இந்த பாடல். ஊமை குயில் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. விரும்பிய நேசந்தம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் தாராசுரம் கைலாசம் ஐயாவர் நிறுவனத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:18. இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வணக்கம், வாருங்கள். இணைப்பில் இணைந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சியுடன். குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: ஒன்று
0: புரியவில்லை, பயம் வந்து விட்டது. நீங்கள் சரியான பெயரை சொல்லுங்கள் ஐயா, அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும். ஐயா அதுதான் பாடல் சொல்லுங்க ஐயா, பெயர் மட்டும் தனியாக வேண்டாம். அதுதான் ஐயா சிறப்பு. இது வருகிறது உங்கள் பாடல், நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரநகர் ராமகிருஷ்ணா பேட்டை பகிர்ந்து பிரகாஷ் ஐயாரின் ஒரு பத்திற்காக ரோஜா மலரே திரைப்படத்திலிருந்து

பாடலை கேட்டு ஆனந்தம் வந்தது. ஆம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணேந்திர நகர் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு, அவர்களுக்காகத்தான் இந்த பாடல் ஒலி சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு பாடல் வேண்டும் என்று ஒரு நேயர் சொந்தம் கைபேசியில் தொடர்பு கொண்டு வராமல் தனிப்பக்கத்தில் பதிவில் வந்து எனக்கு இந்த பாடலை தாருங்கள் என்று திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்கள் விருப்பத்திற்காக பூ மனமே வா என்ற திரைப்படத்திலிருந்து காத்து குளிர் காத்து இதோ வீசுகிறது.

ஒளிச்சென்ற அந்த பாடல் திருச்சி முத்தரசனல்லூர் ஜான்சி அவர்கள் உறுப்பித்திருக்க பாடல் ஒளிச்சென்றது. பூமணமே வா திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தும் அவர்களுக்கு நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி ஒன்றி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாட கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் கேட்கட்டுமா என்று ஒரு நேர் சொந்தம், வணக்கம் ஐயா வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி கூறுங்கள். உங்கள் பெயரை கூறுங்கள், என்ன பாடல் என்று கூறுங்கள். முத்து ஐயா அவர்கள், வணக்கம் வணக்கம், மகிழ்ச்சி ஐயா. இது வருகிறது கரூர் வெங்கமேடு காந்தி நகர் முத்து ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அழகான தேர்வு செய்திருக்கிறார். கரும்புவில் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல், மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான். இதோ வருகிறது அவர்களுக்காக.

0: ஒளிச்சென்ற அந்த பாடல் கரும்பு வில் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது விரும்பிய நேர் சொந்தம் கரூர் வெங்கமேடு காந்தி நகர் முத்து ஐயாவில் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையின் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: அனைவருக்கும் சபரி வானொலி நேயர்களுக்கு இரவு வணக்கம். வணக்கம் கூறுவர் கரூரில் இருந்து ரகுபதி. நல்லா இருக்குங்களா ஐயா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கிறோம் ஐயா. கேக் வரும் பார்த்தா கேக் வரலையே அல்வா கொடுத்தாங்க போல இருக்கிறியா?
0: அல்வா? ஆஹா, இது கோயம்புத்தூர் குசும்பா? வேண்டாம் ஐயா, நமக்கு நமக்கு இந்த விளையாட்டு வேண்டாம். கேக் வரும் ஐயா? ஐயா நிச்சயம் கேக் வரும் ஐயா.
1: ஆமாம், கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது ஐயா. கேக் வந்துடும்,
0: வந்துவிடும், வந்துவிடும்.
1: கேட்டுக்கிட்டேன்னா கேக் வந்துடும் ஐயா,
0: நிச்சயமாக வரும். இப்பொழுது கிளிக்கு ரெக்க முளைச்சி விடுச்சு, ஆத்து விட்டே பறந்து போயிடுச்சு என்று கேள்விப்பட்டேன் ஐயா. அப்படியா?
1: அப்படிதான் ஒன்றுமில்லையே.
0: சரிங்க ஐயா.
1: எந்த கிளிக்குங்க?
0: அதுதான் எனக்கு தெரியவில்லை, அதுதான் சொன்னார்கள், அதுதான் தெரியவில்லை எனக்கு. சொல்லுங்க ஐயா, உங்கள் ஊருக்கு பாடல் பாருங்க. ஆமாம்,
1: சரி. பாடல் வந்து போராட்டம்.
0: ஆஹா, ம்,
1: பாடல் தான் போராட்டம், ஆனால் கேட்டு சுவைக்க நல்லா இருக்கும்.
0: ஓஹோ, சரி சரி.
1: பாடல் சோறுதான் முக்கியம். இப்ப அனைவரும் சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பிட போறவங்களுக்கு, சாப்பிட்டவங்களுக்கும், இனிமேல் பத்து மணிக்கு மேல சாப்பிடறவங்களுக்கு ஒரு பாட்டு.
0: சோறுதான் முக்கியம். அது எந்த சோறு என்று சொல்லிவிடுங்களேயா? அதுவும்
1: பொதுவான சாப்பாடு தாங்க.
0: நான் புளியோதரையோ என்று நினைத்து விட்டேன் ஐயா.
1: புரியுது புரியுது புரியுது புரியுதுங்க.
0: புரிந்தால்
1: சாப்பாடு சொல்லிடுங்க நீங்க.
0: புரிந்தால் சரி ஐயா.
1: இரவு சாப்பாடு.
0: ஓ சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. இதை வருகிறது உங்கள் பாடல். கரூர் மாவடியான் கோயில் பகுதியில் ரகுபதி ஐயாவில் விருப்பத்திற்காக போராட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து சோறுதான் முக்கியம்.

0: ஒளிச்சென்ற அந்த பாடல் போராட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், கரூர் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக சோறுதான் முக்கியம் என்று பாடல் ஒளிச்சென்றது. ஐயா இந்த பாடல் இல்லையா, தேவா பாடிய பாடல் அந்த படத்திலிருந்து. ஓ, இது வேறு படமா ஐயா, இதுவும் போராட்டம்தான் என்று நினைக்கிறேன் ஐயா. எனக்கு தெரியவில்லை, இது வருகிறது, உங்கள் பாடலும் வரும் நிச்சயமாக. அதற்கு முன் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள் ஐயா.
1: சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணி அறிவழகன்.
0: வணக்கம், வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கிறீங்க ஐயா, நீங்கள் நலங்களா?
0: நலமாக இருக்கிறோம் நிச்சயமாக, மகிழ்ச்சி.
1: மகிழ்ச்சி ஐயா.
0: கூறுங்கள் ஐயா உங்கள் பாடல்.
1: எனக்கு கோடம்பாக்கம் படத்துல இருந்து ரகசியமான அந்த பாடல் கொடுங்க ஐயா, கேட்கலாம்.
0: நிச்சயம், அட்டகாசமான பாடல், இதோ கேட்டு மகிழ்வோம். நன்றி.
1: நன்றி,
0: நன்றி. சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக ஒரு பாடல், ரகசியமானது காதல்.

ஒலிச்சென்ற அந்த பாடல் கோடம்பாக்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. மிகவும் மென்மையான குரலில் இதமான ஒரு பாடல், ரகசியமானது காதல் என்று விரும்பிய நேர் சொந்தம். சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயாரின் விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, கரூர் மாவடையான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி ஐயா அவர்கள், நான் கேட்ட பாடல் இது அல்ல ஐயா என்று கூறி, தேவா அவர்கள் பாடிய பாடல் ஐயா என்று கேட்டிருக்கிறார். இது வருகிறது ஐயா, உங்கள் பாடல் இதுதானா என்று பாருங்கள் ஐயா.

0: Allah Hafiz. Thank you. Thank you all the best.
1: தேங்க்யூ தேங்க்யூ ஐயா. ஒலித்த பாடல் போராட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. கரூர் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி ஐயா விருப்பத்திற்காக தேவா அவர்களின் குரலில் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இன்று பிரதோஷத்தை முன்னிட்டு ஒரு சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைகிறது. நிகழ்ச்சிக்கு நிறைவாக பாகாசுரன், ஆம் பாகாசுரன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான அட்டகாசமான சிவன் பாடல் ஒன்று நிகழ்ச்சிக்கு நிறைவாக

ஒளிச்சர் அந்த பாடல் பாகாசுரன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. இன்று பிரதோஷ நன்னாளை முன்னிட்டு அந்த அழகான ஒரு சிவன் பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். கேட்டு மகிழ்ந்த அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பறிவிப்பாளர். கீதம் நேசிக்கும் கீதநேசன் நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் முதியிருந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் வேளையில், இன்னும் சற்று நேரத்தில் ஆம் ஓரிரு நிமிடங்களில் இரவு ராகம் நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் தென்காசி மாவட்டம் சொலைச்சேரி விஜி அரசுகுமார் அவர்கள். தற்போது அமெரிக்காவிலிருந்து அவர்கள்தான் இரவு ராகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார்கள். நேர்ச்சி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.

சபரி வானொலி நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி பலம் பெற இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தற்போது யுஎஸ் விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இன்று பிரதோஷம் பாடலை

நிகழ்ச்சியின் முதல் பிரதோஷ பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து சரத் என்ற சுப்பிரமணியம் ஜெயம் ஜெயம் சுப்பிரமணியம் பவானி ஷாலினி சாரி பவானி ரமேஷ் ஷாலினி ஸ்ரீராம் இவர்கள் விருப்பத்தில் பாடல். நிகழ்ச்சியில் துவக்க பாடல் வணக்கம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி படம் உயிரை உனக்காக பாடல் ஐ வாண்ட் டு பி ஏ பிக் மேன் என்ற இந்த பிக் மேன் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் விருப்பத்தில் பாடல். சபரி வானொலி இயக்குநருக்கும் அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நேயர்களுக்கும் அன்பான இரவு வணக்கங்கள் என்று ஆரம்பித்து வைக்கிறாராமா பாடல். இதோ

நிகழ்ச்சியின் துவக்க பாடல் உயிரே உனக்காக திரைப்படத்திலிருந்து ரிச்மேன். தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் விருப்பத்தில் அழகான அருமையான பாடல். செம சாங் சார், ஃபஸ்ட்டு சாங். சபரி வானொலி இயக்குனருக்கும் அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நேயர்களுக்கும் இந்த பாடல்களை பாடலை வழங்குகிறாராம்.

சபரி வானொலி இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். இன்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். தேன்மொழி முருகன் அவர்கள், ஓம் நமச்சிவாய. இனிமையான இசை தந்தவுலத்திற்கு நன்றி என்றும். சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா. இன்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். ஈசனடி ஈசனின் திருவடி சரணம் அடைந்தோம் சபரி வானொலியில். தொட்டாம்பாளையம் கோகில பழனிசாமி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். ராமபுரம் அனுஷ்யா மேம் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். சென்ற நிகழ்ச்சிக்கு டாடா பாய் பையா. கோகிலா பழனிசாமி அவர்கள், தேன்மொழி முருகன் அவர்கள் இந்த பாடலை நல்ல இசை ஒலித்தரத்துடன் சபரியில் கேட்டு மகிழ்ந்தேன், நன்றி என்றும். எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஏ மைனா. ஓகே ஐயோ, இது முன்னால் உள்ளது போல. தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும். கோகிலா பழனிசாமி அவர்கள், சாரி, சென்னை சந்தோஷபுரம் மோகன ரங்கன் பத்மாவதி அவர்கள் நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் என்றும். கோகிலா பழனிசாமி அவர்கள் இரவு ராகம் நிகழ்ச்சியை இரவு ராகமாக தொகுத்து தர வருகை தந்திருக்கும் ஆர்ஜே விஜய அரசகுமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. வாங்க அம்மா, வாங்க உட்காருங்க, ரெண்டு தோசை சாப்பிடலாம். தோசைக்கு மீன் குழம்பு, வாங்கம்மா சாப்பிடலாம். எப்பா, தேன்மொழி முருகன் அவர்கள் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து நன்றி என்றும். ஈசனை கண்முன் கொண்டு வந்து அருமையான பாடல் என்றும். பாடல் அடடா ஆஹா என்றும். அனுஷ்யா மேம் அவர்கள், கோகிலா பழனிசாமி அவர்களை, எப்பொழுதுமே முட்டை ஆம்லேட் மீன் குழம்பு இதுதானா நண்பா? புரட்டாசி மாதம் உங்களுக்கெல்லாம் இல்லையா விரதம்? நேற்று முட்டை ஆம்லேட்டு, இன்று மீன் குழம்பா? நடக்கட்டும் நடக்கட்டும் என்கிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். பாடல் சூப்பர் என்றும் நடராஜரை கண்முன் கொண்டு வந்து நன்றி கூறியிருக்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள், எங்கள் வீட்டில் கேழ்வரகு களி, வாங்க அண்ணா சாப்பிடலாம். பாருங்கள், இந்த இந்த காலத்தில் இப்படியும் சாப்பிட்றாங்க பாருங்கள், நீங்கள் தான் சூப்பர். அறிவு உங்களை தான். தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், அனுஷ்யா மேம் கூறியதற்கு, நாங்கள் இதுவரை புரட்டாசி மாதம் என்பதே பிடித்ததே இல்லை, சாப்பிட வேண்டும் என்று நினைத்துவிட்டால் எதுவாக இருந்தாலும் போய் வாங்கி வந்து சாப்பிட வேண்டும். ஆனால் கடையில் போய் அசைவம் சாப்பிடுவது இல்லை. அறிவழகன் மங்கை அவர்கள், விஜயக்காவின் விருப்பத்தில் சிவன் பாடல் அருமை சிறப்பு என்றும். பேர் தான் வாசிச்சல்ல, என்னோட விருப்பம் கிடையாது. களிக்கு தொட்டுக்கிட என்ன அறிவழகன் தம்பி, தேங்காய் சட்னியா இல்லை வேர்க்கடலை பருப்பு சட்னியா? நல்ல நாக்கு ஒரு முழம் நீளது. நல்ல இவங்கெல்லாம் விரதம் இருப்பாங்களா என்று அறிவழகன் மங்கையிடம் கோகிலா பழனிசாமி அவர்கள். களியும் குழம்பும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் அறிவழகன் நம்பை அறிவழகன் மங்கை அவர்கள். சிறப்பு ரொம்ப, வா நாக்கெல்லாம் ஊறுது போங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், தம்பி இப்படியெல்லாம் போஸ்ட் போடாதீங்க, வயிறு வலிக்கும். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், களி. நாங்கள் முந்தா நேற்று தான் சாப்பிட்டோம் கருவாட்டு குழம்பு களி. பாருங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள், பிரதோஷத்திற்கு சிவன் கோவிலில் பாடல்கள் பாடினேன். அப்போதெல்லாம் இல்லாத சந்தோஷம் பிரதோஷ பாடல்கள். இரண்டு பாடலை கேட்டதும் என் மனம் சாந்தி அடைந்து விட்டது. நன்றி நன்றி நன்றி விஜயன், நீ சூப்பர் பாடல். சிவபெருமான் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். அன்பின் வாழ்த்துக்கள் ஆயிரம் என்றும். கோகிலா பழனிசாமி அவர்கள், இறைவனை எப்பொழுது வேண்டுமானாலும் தரிசிக்கலாம், சாப்பாடு என்று வந்துவிட்டால் எதுவாக இருந்தாலும் சாப்பிட வேண்டியதான்.
எதுவாக இருந்தாலும் சாப்பிட்ருவீங்களா சார்? அனுஷியா மேம் என் தங்கை குடும்பத்தை சேர்ந்தவர் போல நீங்கள் நண்பா என்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள், துன்பம் இல்லை, ஒரு துயரம் இல்லை, சிவன் துணை இருக்கையிலே. சிறப்பு. கோகிலா பழனிசாமி அவர்கள், அவர் இருக்கிற தைரியத்தில்தான் தம்பி அறிவழகன் எல்லாத்தையும் சாப்பிட்றேன். மாதம் நான் பிரதோஷம் எதையும் பார்ப்பதில்லை. அவர் நம்மளை காப்பாற்றுவார், அவ்வளவுதான். சிவன் பாடலை வழங்கியதற்கு, எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றி என்று தென்காசி மாவட்டம் சோலைசேரியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் ஜெயம் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி, நன்றி சரத். தொட்டபாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், என் தேர்வு பாடலை தந்ததற்கு நன்றிகள் அம்மா என்றும். அம்மா அம்மா எல்லாம் வேணாம், ஒரே வயசு தான். பாடல் அசத்தல் என்றும் எங்கள் பாரதி ஒரு பாட்டு கேட்டிருக்கா. தொட்டபாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், அது என்னவோ தெரியலைங்க, எல்லாரையும் அம்மான்னு தான் கூப்பிட்டே பழகிட்டேன். மாற்ற முடியாது, சுடுகாடு போகிற வரைக்கும் இப்படித்தான், எல்லோரையும் அம்மா அம்மா என்று அழைப்பது தான். அப்படி தான் சொன்னாங்க அறிவழகன் மங்கை அவர்கள். பழனிசாமி அண்ணா, விருப்ப பாடல் மிகவும் அருமை, சூப்பர் சூப்பர் என்கிறார். சென்னை பாரதி தனபால் அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். அறிவழகன் மங்கை அவர்கள், இன்னைக்கும் லேட்டா, கை கட்டி வரிசையில் நில்லுங்க. அவ யாருன்னு தெரியாம அவளுக்கு பார்த்தீங்களா அந்த அறிவை, அந்த அறிவை.

யாருக்கு பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்கங்க, அதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். கோகிலா பழனிசாமி அவர்கள் அருகாமையில் தண்ணீர் வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல். இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் ஜப்பானில் கல்யாணராமன், பாடல் வயவாயா பொயா பொய்யா. மோகனரங்கன், பத்மாவதி, சந்தோஷபுரம், சென்னை, 73 பாடல் இது வருகிறது.

ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. சென்னை சந்தோஷபுரம், மோகனரங்கன், பத்மாவதி இவர்கள் விருப்பத்தில்.

அறிவழகன் மங்கை அவர்கள், சீக்கிரம் நம்ம ஊருக்கு வாங்க அக்கா, பிடித்த உணவு சாப்பிடலாம். ஓகே ஓகே, சீக்கிரம் வந்துடும். தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், 9 மணி ஆனால் கயிறு கையில் வைத்து கொள்ளுங்கள், விட்டு விட்டு வரும் வானொலியை கட்டி வைத்து விடுங்கள், ஒரே இடத்தில் இருக்கும். ஓஹோப்பா, உலகமகா ஜோக்கு, உட்கார்ந்து சிரிங்க எல்லாரும். மோகனரங்கன் பத்மாவதி அவர்கள் பாடலை வழங்கிய அன்பு சகோதரி ஆர்ஜே விஜி அவர்களுக்கு கோடானு கோடி நன்றி, மகிழ்ச்சி. நன்றி நன்றி சார். தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், சூப்பர் பாடல், உங்க இரவு நேரத்தில் அழகு என்றும், அனுஷ்யா மேம் அவர்கள், 9 மணி ஆனால் உங்கள் கைபேசிக்கு தூக்கம் வரும் போல. எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது, 9 மணி ஆனால் தூக்கம் தூக்கமாக வருகிறது தம்பி, என்ன செய்வது, நாளை காலை நிகழ்ச்சிக்கு பாடல்கள் எடுக்க வேண்டும். சென்னை பாரத் தனபால் அவர்கள், அறிவு ஒழுங்காக கை கட்டி வரிசையில் நில்லுங்கன்னு சொன்னதுக்கு உங்ககிட்ட கேட்டாங்களா யாரும் அப்படின்னு கேட்குறாங்க. கோகிலா பழனிசாமி அவர்கள், மாமா மாமா மாமா, என்னங்க மாப்பிள்ள, சீக்கிரம் சொல்லுங்க. அந்த வர்ற பஸ்ஸை கையை காட்டி கொஞ்சம் நிறுத்துங்க மாமா, நிறுத்துங்க. மாப்பிள்ள கையை காட்டி நீட்டுறதுக்குள் பஸ் வேகமாக போயிடுச்சு. என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் மாப்பிள்ளை ரொம்ப சலிச்சு இருக்கீங்க, பின்ன என்ன மாமா, அந்த பஸ்ஸில் தான் உங்கள் பொண்ணு போகுது, மாப்பிள்ளை என்ன சொல்கிறீங்க. ஆமாம் மாமா, ஐப்பசி மாதம் வந்தால் 3 பவுன் நகை போடுறேன்னு சொன்னீங்க, இல்லை அந்த புரட்டாசி மாதத்தில் போய் எங்கள் அப்பா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் தான் என்ன, பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு 3 பவுன் போடணும்னு தோணும், அதனால் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க, கண்ணை கட்டுதே, 3 பவுனா, 3 பவுனு தான் மாமா. என்னாச்சு சார் இதெல்லாம் இங்கே போடுறீங்களே, என்ன விஷயம்? தேன்மொழி முருகன் அவர்கள், வாயா வாயா போயா போயா, அருமையான துள்ளல் பாடல், எஸ்பிபி வித்தியாசமான குரலில் பாடல் சிறப்பு, பாடல் தேர்வு அருமை என்றும். அறிவழகன் மங்கைய கோகிலா பழனிசாமி அவர்கள், அப்போ என்னையெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா, நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க. அறிவழகன் மங்கை அவர்கள், விஜயக்கா அமெரிக்கா வெளியே இருக்காங்க அண்ணா, அதனால்தான் நீங்களும் வாண்ணா வாங்க அண்ணா, நீங்களும் வாங்க, இது வராதிங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல. அனுஷ்யா மேம் அவர்கள், அழகான அருமையான ஜோக், இன்று முதல் நம் சபரி வானொலியில் வளம் வந்து கொண்டிருக்கிறது அவருடைய தொகுப்பில். அறிவழகன் மங்கை அவர்கள், பாடலுக்கு இசையின் தரம் மிக மிக சிறப்பு, சூப்பர் சிறப்பு அறிவு. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல், படம் 1000 நிலவேவா பாடல், தேவதை இளம் தேவி உன்னை சுற்றுமாவி, அழகான பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் ருக்மணி அம்மாள் அவர்கள், விருப்பத்தில் பாடலிடு.

இரவு ராகம் நிகழ்ச்சியில் ஆயிரம் நிலவே வா திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் பி ருக்மணி அம்மாள் இவர்கள் விருப்பத்தில்.

கோகிலா பழனிசாமி அவர்கள் கார்த்திக் நடித்த படம் ஆயிரம் நிலவேவா சிறப்பான ஒரு பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்றும், அன்பு அறிவிப்பாளர் விஜய் அரசகுமார் அம்மா அவர்களே, நான் அவ்வப்போது என் மூளைக்கு எட்டியவாறு மாமா மாப்பிள்ளை நகைச்சுவை கலந்த பதிவு தருவேன், கோபித்துக் கொள்ளாதீர்கள், நீங்கள் வாசிப்பை நேசித்து வாசியுங்கள், உங்களுக்கே சிரிப்பு வந்துவிடும், ட்ரை பண்ணுறேன் சார். பாடலை வழங்கிய ஆர்ஜே விஜி அவர்களுக்கு கோடானு கோடி நன்றி மகிழ்ச்சி என்கிறார் பிஎம்ஆர் அவர்கள். நன்றி நன்றி என்ன மோகனரங்கன் அண்ணா அவர்களே, சாப்பிட்டீங்களா, இரவு வணக்கம் அண்ணா என்கிறார் கோகிலா பழனிசாமி அவர்கள். பாடல் வேற லெவல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அவர் ஆவிகள் பாடிய பாடல்களை கேட்கிறார் சிறப்பு என்றும், கோகிலா பழனிசாமி அவர்கள் 3 மணி இதய ராகம் நன்றாக இருந்ததாக்கா, இப்போதுதான் இப்படி பண்ணுது, என்ன சார் சொல்கிறீங்க, 3 மணி இதய 3 மணி இதய ராகம் நன்றாக இருந்ததாக்கா, இப்போது தான் இப்படி பண்ணுது. அனுஷியா மேம் அவர்கள் நாளை காலை 10 மணிக்கு நிகழ்ச்சி உண்டு என்றும், இந்த நிகழ்ச்சிக்கு பாடல்கள் எடுக்க வேண்டும். அறிவு தம்பி அறிவழகன் மங்கை அவர்கள், சரிங்க அக்கா பாடலை தயார் செய்யுங்கள். அடுத்ததாக வரும் பாடல் கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் விருப்பத்தில் படம் இன்று, பாடல் சல்வார் பூவனம் ஒன்று. உன்னிகிருஷ்ணன் இனிமையான குரலில் அருமையான பாடல். விருப்பங்கள் கோவை கணபதி, சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தின் பாடல் இதோ.

இன்று திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் ஒலித்து சென்றது உன்னிகிருஷ்ணன் அவர்கள் குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் கோவை கணபதி, சந்திரமோகன், ராஜேஸ்வரி தூங்கிட்டாங்க போல.

தொட்டாபாளையம் கோகில பழனிசாமி அவர்கள் பாடல் எழுத வேண்டும், பிறகு பாட வேண்டும், இதற்கு இசையமைக்க வேண்டும், திடீரென்று பாடலை தயார் செய்து சொன்னால் பாடல் ஒரு பாடல்கள் கூட தயார் செய்ய முடியாது, அதுக்கும் நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டும். அப்படிங்களா சார்? தேங்க்யூ. அறிவழகன் மங்கை அவர்கள் பேய் பாடல் மிகவும் அருமை என்றும், கோகில பழனிசாமி அவர்கள் சல்வார் பூ மட்டுமா சாலையில் நடக்கிறது, சற்று வெகு தூரத்தில் பார்த்தால் வாடாமல்லி பூவும் வாடாமல் சாலையில் வலம் வருவது போல் தெரிகிறது. காதலின் அரும்புகள் மலர் விடுவது போல் பாடல் அழகு. இப்படி கவிதையை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அனுஷ்யா மேம் அவர்கள் தொட்டாம்பாளையத்திடம் பாடல் ஆசிரியர் எழுதி பாடல் பாடகர் பாடிய பாடல் நம்மை போல ஒரு நேயர் அவருக்கு அவருடைய விருப்ப பாடல் இதுதான் நான் எடுக்க வேண்டும். பாடல் ஆசிரியர் எழுதிய பாடல் பாடகர் பாடிய பாடல் நம்மை போல ஒரு நேயர் அவருடைய விருப்ப பாடல் இதுதான் எடுக்க வேண்டும், இதுதான் நான் எடுக்க வேண்டும். அருமையான ஒரு நகைச்சுவை பதிவு என் நண்பா, சூப்பர். நாளை காலை 10 மணிக்கு என்ன நிகழ்ச்சி அம்மா? காற்றினிலே வரும் கீதம். என்ன, நேற்று தானே குரூப்பில் சேர்ந்தேன், அதனால் தான் கேட்கிறேன். இயக்குனர் அவர்கள் ரொம்ப நேரம் கழிச்சு வரார் அருமையான பாடல் என்றும், கோகிலா பழனிசாமி அவர்கள் நாளை காலை 10 மணி காற்றினிலே வரும் கீதம் நிகழ்ச்சி இருக்கிறது, அடடா அவசரப்பட்டு 10 மணி காற்றினிலே வரும் கீதம் நிகழ்ச்சி இருக்கிறது, அடடா அவசரப்பட்டு பிரிட்டிஷ் இளவரசரை பார்க்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி வைத்திருக்கிறேன். என்ன நாராயணா, ரேடியோவில் பாடல் கேட்கறது முக்கியமா, பிரிட்டிஷ் இளவரசரை பார்க்கறது முக்கியமா? அது உங்கள் இஷ்டம். சரி, இது கவுண்டமணி காமெடி சூரியன் படத்தில். சரி, நாளை காலை 10 மணிக்கு காற்றினிலே வரும் கீதம் நிகழ்ச்சிக்காக பிரிட்டிஷ் இளவரசரை பார்க்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கேன்சல் செய்து விடலாம். ஆமாம் ஆமாம், நமக்கு சபரி வானொலி நிகழ்ச்சி தான் முக்கியம். என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் மிகவும் அருமை, இதுவரை கேட்காத பாடல் என்றும், கோகிலா பழனிசாமி அவர்கள் சரியான ஜோக் என்கிறார். அடுத்ததாக வரும் பாடல் திருவண்ணாமலை மாவட்டம் பழவேடு குமார் டெய்லரை அன்புடன் வரவேற்கிறது சபரி இணையதள வானொலிக்கு வருக வருக என்று. அடுத்ததாக வரும் பாடல் படம் நூல்வேலி பாடல் நானா பாடுவது நானா நானும் செம பாட்டு. இது பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ. அவங்களும் தூங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல.

படம் நூல்வேலி. திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. சென்னை அகில ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடல். அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் மிகவும் அருமை, இதுவரை கேட்காத பாடல் என்றும், அனுஷ்யா மேம் அவர்கள் சரியான ஜோடி, அருமையான பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு, உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், அனுஷ்யா மேம் அவர்கள் வாணியம்மா குரலே குரல்தான், அழகான அருமையான பாடல், என் இதயத்தில் என்றென்றும் குடியிருக்கும் என் அருமை வாணியம்மா. என்னுடைய துரதிருஷ்டம், என்னை விட்டு பிரிந்தார்கள். அந்த துயரத்தில் இன்றும் துயரத்திலிருந்து இன்றும் மீளவில்லை. எதனாலும் மறந்துதான் ஆகணும் மேம். இயக்குனர் அவர்கள் பாடல் மிகவும் அருமை, மனதை விருடும் கீதங்கள் மகிழ்ச்சி. அனுஷ்யா மேம் மிக்க நன்றி என்று தூங்க போயிட்டாங்க டாட்டா சொல்லிட்டு. ஓகே டாட்டா, பை பை. அறிவழகன் மங்கை அவர்கள் இப்போ பாடியது, இப்போ பாடலை பாடியது விஜயக்கா, அழகாக பாடுறாங்க. நன்றி நன்றி அனுஷ்யா மேம் அவர்கள், சரியான ஜோக் என்று டைப் பண்ணியிருக்கே. ஒரு ஜோக் எழுதியிருக்காரு தொட்டாம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி அவர்கள். என்ன மாமா சொல்லுங்க மாப்பிள, என்னத்தை சொல்ல மாமா, பாடல் பதிவு போட்டாங்களா, ஒருத்தரையும் காணோம் மாமா. ஏன் மாப்பிள்ள இன்னைக்கு பிரதோஷம், எல்லாரும் கோயிலுக்கு போயிருப்பாங்க, இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு சலிப்புல சாப்பிட்டு தூங்கியிருப்பாங்க. அப்படிங்கிறீங்களா மாமா, அப்போ நம்மளும் தூங்க போக வேண்டியது தான் மாமா. அதான் என் பொண்ணு ஊருக்கு போயிருச்சு, மாப்பிள்ளை போய் சாப்பிட்டு தூங்குங்க. சரிங்க மாமா, நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். சிரிப்பே வரல சார். அனுஷ்யா மேம் அவர்கள், குட்டி பாப்பா அழுது கொண்டிருக்கிறாளே, அழுகுறா, பாடல் இனிமை சூப்பர் என்று அறிவழகன் மங்கை அவர்களும்

சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் வரும் பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் விருப்பத்தில் படம் திருடா திருடா பாடல் ராசாத்தி செம சாங் இது. விரும்பி கேட்ட சொந்தம் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இது.

திருடா திருடா திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. சாகுல் அமீத் என்ற பாடகர், இவர் கிடையாது இப்போ இல்லை, அவர் அழகான பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

பாடல் இனிமை என்று அறிவழகன் மங்கை அவர்களும், அனுஷ்யா மேம் யார் அறிவழகன் மங்கை அவர்கள் யார் அக்கா குட்டி பாப்பா? தங்க குட்டியை அழவிடாதீங்க விஜி, அந்த தங்கமும் அழுவதை கேட்டால் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்கிறார். குழந்தைய எடுத்துதான் வச்சிருக்காங்க, அப்பவும் அழுகுறா. யார் குட்டி பாப்பா அழுகிறது என்றதுக்கு அன்வி குட்டி என்றும், பாடல் அருமையான பாடலை கேட்டவருக்கு பொன்னாடை போட்டு பரிசு வழங்குகிறார்கள். பாரத தனபால் அவர்கள் அருமையான பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் சூப்பர் அக்கா, பத்திரமா பார்த்துக்குங்க குழந்தையை என்கிறார். சிறப்பு நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் மிகவும் அருமை, பாடல் செம. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் சூப்பர் பாடல் என்றும், பாரத தனபால் அவர்கள் பொன்னாடை யாருக்கு என்று கேட்கிறார். இயக்குனர் அவர்கள் ஆஹா அருமை என்றும், அனுஷ்யா மேம் என்னுடைய பேத்தியும் இப்படி அழுது கொண்டே இருப்பார், என்னுடைய பேத்தி நினைவு. பாடகர் சாகுல் அமீது, இவர் நம்மிடையே இல்லை இப்போ. அனுஷ்யா மேம் அவர்களும் வெளிநாட்டில்தான் இருக்கிறார்கள். என்கிறார் இயக்குனர் அவர்கள் சூப்பர் சாங் என்றும், பாரதிக்கு பாடலை கேட்டவருக்கு என்றும் தம்ஸ் அப் காட்டுகிறார் பாரதி மேடம். அறிவழகன் மங்கை அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா என்கிறார். உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், எவ்வளோ அவ்வளோ அழகான பாடல் இது, செம சாங் செலெக்ஷன். சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில், நிகழ்ச்சிக்கு பூக்கள் விடும் தூது படம் பாடல் கால்கள் ஏறுது மேலே என்ற பாடல் விருப்பம், சித்தாத்தூரில் இருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இது ஒரு

பூக்கள் விடும் தூது திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான தத்துவ பாடல், சோகத்திலும் சுகமான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல். இயக்குனர் அவர்கள் எனது விருப்ப பாடல் வழங்கியதற்கு மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி என்றும். அழகான பாடல், எஸ்பிபி குரலில் செம சாங்கு. கோகிலா பழனிசாமி அவர்கள், நான் இந்த பாடல் ஒன்றுதான் கேட்கிறேன். வரிகளை அழகா வரிகள் அழகாக உள்ளது, சிறப்பான பாடல் போல உள்ளது. வாழ்த்துக்கள் என்றும் எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள் பாடலுக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள், சிறப்பான பாடல், எஸ்பிபி குரலில் பாடல் அருமை, பாடல் தேர்வு அருமை, நமது இயக்குனர் பாடல் தேர்வு சிறப்பு, சூப்பர் சூப்பர் என்கிறார். படவேடு பிரியா வீரமணி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள், வாருங்கள். தவிக்கும் என் இதயம் உன்னை மறக்க நினைக்கும் போதெல்லாம் என் இதயம் கேட்கிறது உன்னை. அடி ஏழேலும் ஏழேலோ சின்ன குயிலே, என்னை பார்த்து எங்கேதான் வேண்டும் பெண் குயிலே. அடி ஏழேலே சின்ன குயிலே, என்னை பார்த்து எங்கேதான் வேண்டும் பெண் குயிலே. அருமையான காதல் வரிகளை கொண்ட பாடல், சிறப்பு சூப்பர் என்கிறார். செம அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி தொடர்ந்து வரும் பாடல், படம் எங்க ஊரு ரசத்தி பாடல். ஆசைப்பட்டு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு, செம பாட்டு இது. தேன்மொழி, நம்ம கோயிலில் இந்த அத்திமருத்து கோயிலில் இந்த பாட்டை எப்போ பார்த்தாலும் பாடும். விரும்பி கேட்ட சொந்தம் படவேடு பிரியா வீரமணி அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

எங்க ஒரு ராசாத்தி திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் எஸ் ஜானகி குரலில் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் படவேடு பிரியா வீரமணி அவர்கள், விருப்பத்தில் பாடல்.

பாடல் நைஸ் சாங் என்றும், பாரதன பல்லவர்கள் பாட்டு சூப்பரு என்றும் குஷ்புவை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். நயன்தாராவையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறப்பு சந்திரமோகன் அவர்கள் அவங்க அவரோட பாட்டை கேட்காம இப்போ சூப்பர் சாங்னு இந்த பாட்டை கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கார். உன் பாடல் ஒலித்து விட்டது, தூங்கிட்டியா? பாரதன பல்லவர்கள் எங்கே இந்த தேன்மொழி அண்ணியை காணோம் என்கிறார். படவெடு பிரியா வீரமணி அவர்கள், உன்னை ஆசைப்பட்ட நேசத்தினால் தான் நேசிப்பேன் என்றல்ல, அழகான பொண்ணை நான் ரசிப்பேன் என்பதுதான் உண்மையான காதல். மாசி மாதத்தில் கல்யாணம், ஏழு பிறப்பு உண்டு என்று சொல்வார்கள். ஏழு பிறப்பு உண்டோ இல்லையோ, உன் அழகை ரசித்து இருந்ததினால் ஏழு பிறப்பு உண்டு. எப்ப பிறவியும் உன்னை சேர இறைவனிடம் வரம் ஒன்று கேட்டேன். அழகை ரசித்து இருந்ததினால் எப்ப பிறவியையும் உன்னை பிறவியும் உன்னை சேர இறைவனிடம் வரம் கேட்டேன், வரம் ஒன்று கேட்பேன். ஓகே. என் காதலில் உலகம் சிறியது, அதில் உன் நெற்றியில் தொடங்கி பாதத்தில் முடிந்து விடுகிறது என் காதல். நீ இருக்கும் வரை நேசிப்பேன் நிரந்தரமான இளமை காதல் எப்போதுமே. ஆசைப்பட்டு பார்க்கும் காதல் அன்பு காதலுக்கு மட்டுமே சொந்தமாகும் பெண்ணே. என் விருப்ப பாடலை காற்றிலே கரையாத காதல் பாடலை சபரி வானொலியில் கரைய விட்டு அன்பு அறிவிப்பு.

போய் ரெண்டு மூணு பாட்டு அதுக்கப்புறம் போயிடுச்சு. அறிவழகன் மங்கை அவர்கள், ஆமாம் நாங்களும் கேட்டோம். சாட்சி பாருங்க. சந்திரமோகன் அவர்கள், நன்றி அக்கா. இன்னும் ரெண்டு பாட்டு தான், கடைசியில் போடுவேன் கேளு. என்ன சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் அண்ணன் ஒரு கோவில் பாடல். அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தெய்வம் என்றோ, இந்த அழகான பாடல் பெண் குரல். விரும்பி கேட்ட சொந்தம் தேன்மொழி முருகன், இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

அண்ணன் ஒரு கோவில் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. பி சுசிலா அவர்களின் குரலில் விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தின் பாடல்.

சந்திரமோகன் அவர்கள், மிக்க நன்றி அக்கா என்கிறார் கடைசியில் உன்னோட பாட்டு. கடைசியிலன்னா இன்னும் ஒரு பாட்டு, ரெண்டாவது பாடலாக உன் பாடல், அடுத்த பாடல் என் தங்கச்சி பாடல். அதுக்கும் டைம் இருக்குன்னு எங்கேயாவது போயிட்டு திருப்பி வந்து கேட்காத. என்ன சந்திரமோகன்? மீரா அவர்கள் வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் ஊர் பெயரை சொல்லுங்கள். பாரதி தனபால் அவர்கள் கைத்தட்டி பாராட்டி இருக்கிறார் பாடலுக்கு. அறிவழகன் மங்கை அவர்கள், தேன்மொழி அக்காவின் விருப்ப பாடல் மிகவும் அருமை, சூப்பர் சூப்பர் என்கிறார் சந்திரமோகன் அவர்கள். சுகமான அண்ணன் பாடல் சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், அண்ணன் ஒரு கோயில் என்றால் தங்கை ஒரு தீபம் என்றோ. இனிமையான பாடல் சுசிலா அம்மா குரலில் பாடல் கேட்க அருமை, எனக்கு பிடித்த பாடல். நான் விரும்பிய பாடலை வழங்கிய நமது அன்பு அறிவிப்பாளர் விஜயண்ணி அவர்களுக்கு நன்றி நன்றி, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்கிறார் பாரதி தனபால் அவர்கள். எனக்கு மூன்று அண்ணன்கள் பாடல் அருமை அழகு என்கிறார். எனக்கும் மூணு அண்ணன்க. அருமையான பாடல் என்று சல்யூட் அடித்து நன்றி கூறுகிறார்கள் தேன்மொழி அவர்களுக்கு. சந்திரமோகன் அவர்கள் பாடல் அருமை, சாரி, எனக்கு மூன்று அண்ணன்கள் என்றதற்கு அருமை என்கிறார், நன்றி. மீரா அவர்கள், திஸ் சாங் அருமை என்கிறார், சிறப்பு. மேம் உங்கள் ஊர் ஊரை போடுங்க என்று தேவக்கோட்டை கண்ணன். அப்போது மீரான்னு எழுதியிருக்குதாங்க, கண்ணனும் மீராவுமாப்பா, எவ்வளோ கரெக்டாக சேர்ந்துருக்காங்க பாரு, கண்ணனும் மீராவுமா. தேவக்கோட்டை கண்ணன், சூப்பர். பாரதி தனபால் அவர்கள், அன்னி பாடல் சூப்பர் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள், தேவக்கோட்டை கண்ணன் என்கிறார். சந்திரமோகன் அவர்கள், அண்ணன் தங்கை அக்கா, இன்றும் இளம் வயதில் செய்த குறும்புகள், என்றும் மகிழ்ச்சியான சண்டைகள், நினைவுகள் என்றும் மறவாது, நிச்சயமாடா. தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பெயர் பொருத்தம் கண்ணன் மீரா, சூப்பர் என்றும். சந்திரமோகன் அவர்கள், உங்களுக்குமா மூணு அண்ணன், நானும் என் தங்கச்சி பாரதியும் ஒன்றா பிறந்தவங்க, என்ன எனக்கு வேற அவளுக்கு வேறையா?

சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலை விரும்பி கேட்ட சொந்தம். வணக்கம். சென்னையிலிருந்து பாரதி தனபால். விருப்ப பாடல் ஆகாய கங்கை பூந்தேன் மலர் சோலை செம சாங் பாரதி. படம் தர்ம யுத்தம். விருப்பம் பாரதி தனபால். காவ்யா, ஓவியா, குடும்ப உறவினர்கள் மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இதோ.

தர்மயுத்தம் யுத்தம் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் மனிஷ வாஸ்தவன் எஸ் ஜானகி குரலில். எங்க தனபாலோட இஷ்டமா இந்த பாடல்? நல்லா இருக்கீங்களா தனபால்? ரொம்ப நாள் ஆச்சு. தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் காவியா, ஓவியா, குடும்ப உறவினர்கள் மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்கான பாடல்.

பாடலை கேட்டு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார்கள் பாரதி தனபாலுக்கு. தேவக்கோட்டை கண்ணன் மீரா அவர்கள் "திஸ் சாங் வெரி நைஸ் என்றும், "பாரதி தனபால் அவர்கள் என் கணவருக்கு பிடித்த பாடல், சிறப்பு பாரதி, அழகான குழந்தை வளைந்து வளைந்து ஆடுகிறது சிறப்பாக" பாடலுக்கு "பாரதி தனபால் அவர்கள் மிக்க நன்றி" என்றும் பூங்கொத்து கொடுத்தும், அறிவழகன் மங்கை அவர்கள் "ஹாப்பி டான்ஸ், சூப்பர், அழகான குழந்தைகள் இரண்டு" மற்றும் பூனையும் அவங்க கிருத்திக்ஷாவும் "சூப்பர்", தேன்மொழி முருகன் அவர்கள் "அருமையான பாடல்" என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் திருப்பி அந்த அழகான வளைத்து வளைந்து ஆடுகிற குழந்தையை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், பூனையும் குழந்தையும் அப்புறம் செம்மையாக ஒரு டான்ஸ் ஆடுது ஒரு குழந்தை, மற்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்குது பாடல் சூப்பர் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் அழகான குழந்தையை கண்முன் கொண்டு வந்து அற்புதமாக சிரிக்கிறது. பாரத் தனபால் அவர்கள் அவர்தான் இந்த பாடலை கேட்க சொன்னார், அழகான பாடல், சூப்பர் பாரதி. சந்திரமோகன் அவர்கள் "மன்னாயினி உன் தோளிலே படரும் கொடி நானே பருவப்பூதானே", அருமையான பாடல் என்று பாடல் வரிகளை கண்முன் சிறப்பு, சூப்பர் சந்திரமோகன். பாரத் தனபால் அவர்கள் "நன்றி விஜய்" என்கிறார், எனக்கெல்லாம் என்ன நன்றி சொல்கிற நீ. அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் செம சூப்பர் என்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் "ஆகாய கங்கை பூந்தேன் மலர் சோலை இனிமையான பாடல்", மலேசிய வாசவன் எஸ் ஜானகி இவர்கள் குரலில் பாடல் சிறப்பு, இனிமையான பாடலை தேர்வு செய்த சென்னை பாரத் தனபால் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்கிறார் சிறப்பு, பாடல் கிரேட் என்றும், "நாங்கள் தினமும் இந்த இரவு ராகம் நிகழ்ச்சியை கேட்போம்" என்கிறார் பாரத் தனபால் சிறப்பு. பாரதி விஜயன்னி வந்துட்டாங்க என்று சொல்வார், சந்தோஷம் பாரதி. தேன்மொழி முருகன் அவர்கள் "ஒரு மாசத்துக்கு இரவு ராகம் வரும் பாரதி, இந்த நிகழ்ச்சிக்கு இரண்டு பாடல் மூன்று பாடல் இருக்கும் போது வந்துவிடு, செம ஜாலியாக இருக்கு நீ சபரிக்கு வந்தால், சூப்பர்." படவிடு பிரியா வீரமணி அவர்கள் "ஆகாய கங்கையில் கடைவிழி பார்வையில் உனக்கு கவிதை சொன்னால் கண் சிமிட்டி ஆகாய கங்கையில் கடைவிழி பார்வையில் உனக்கு கவிதை சொன்னால் கண் சிமிட்டி, அவள் புன்னகை பூவால் புதுமலர் மலர தேன்மலர் சூடி தேனிசை குரலில் செந்தமிழ் திளைக்க, உன் பாதச்சுவடுகள் வழியாக உன் பின்னாலேயே வந்தால் கூட எந்த ஜென்மம் முடியாதே உனக்கு பூமலர் சூட, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி படவேடு பிரியாமணி பிரியா வீரமணி அவர்களே." இயக்குனர் அவர்கள் யார் சொல்வார், விஜயன் நீ வந்துட்டாங்கன்னு யார் சொல்வார்னு இயக்குனர் கேட்குறாரு. என் தங்கச்சி வீட்டுக்கார் கேட்பாராம் அப்படி. பாரத் தனபால் அவர்கள் "என் கணவர், நன்றி வாபஸ், ஒரு மாசத்தில் இரவு ராகம் வரும் பாரதி, இந்த நிகழ்ச்சிக்கு இரண்டு மூன்று பாடல்" என்று கேட்டதுக்கு கட்டியணைத்து முத்தமிடுகிறார் அவங்க அண்ணிய பாரத் தனபால் அவர்கள். இயக்குனர் அவர்கள் விஜய் அவர்கள் அண்ணியா மச்சாத்தி சொல்வார்கள், இங்கெல்லாம் அண்ணி தான், எங்கள் ஊர்லலாம் அண்ணி தான், எங்கள் ஊரில் சிறியவங்களாக இருந்தால் மச்சினி, இருக்கட்டும் உங்கள் விருப்பம், எனக்கு ஒன்றும் தெரியாது, அண்ணி தான் சொல்வாங்க. ஒய்ஃபோட அக்காவை அண்ணின்னு சொல்வாங்க. அறிவழகன் மங்கை அவர்கள் "அப்படியெல்லாம் இல்லை, சொன்னால் சொன்னது தான்" என்கிறார் அறிவழகன் மங்கை அவர்கள். அந்த அம்மா வெளிநாட்டில் இருந்தே கொதிக்கிறாங்க பாரதி, எதுக்கு கொதிக்கிறோம் பாரதி அவர்கள், எதுக்கோ முறைச்சிட்டு போகிறாங்க எதுக்குன்னு தெரில.
அடுத்ததாக சபரி வானொலியில் இரவு ராகம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக சாரி கோவை கணபதி, சந்திரமோகன் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

இன்று திரைப்படத்திலிருந்த அருமையான அழகான பாடல் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் குரலில் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கோவை கணபதி, சந்திரமோகன், ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

சந்திரமோகன் அவர்கள், செல்வார் பூவனம் ஒன்று என் சாலையில் நடக்கிறதே, சந்தனவாசம் கொண்டு என் நெஞ்சில் மணக்கிறதே, பூங்குயில் ராகம் பாட உன் குரல் இரவல் வாங்கி போகும், வான்மழை தூவும் நேரம் விழிகளில் வசந்தம் கவிதை பாடும், அருமையான அழகான கவிதை வரிகள் சிறப்பு. நன்றிகள் அமெரிக்கா அக்கா. ஓகே, தேங்க்யூ. மீரான் போட்டிருக்கு சார், மீரான் சொல்ல வேணான்னு சொல்கிறீங்க, மீரான் தான் ஸ்டார்ட் ஆகுது, அவங்க ஃபோனா இது? குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஃபார் ஆல் ஃப்ரம் தேவக்கோட்டை கண்ணன், ஒன்லி நாட் மீரா. மீரான் வருது. ஓகே சார். தேன்மொழி முருகன் அவர்கள், கண்ணன் மீரா அவர்களுக்கு தமிழ் தெரியாதா? தமிழ் தெரிந்தால் தமிழில் பதிவிடுங்கள். இவ்வளோ நேரம் என்னவோ சொல்லாமல் இருந்துட்டா. அறிவழகன் மங்கை அவர்கள், இதுவரை இரவு ராகம் நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா. நன்றி, நன்றி அறிவு. தூங்காமல் இருந்து பதிவு போட்டதுக்கு தேங்க்யூ. தேன்மொழி முருகன் அவர்கள், அதுதானே பார்த்தேன், இல்லை அவங்க போட்ட பதிவுக்கு அதுதானே பார்த்தேன், இவ்வளோ நேரம் சொல்லலையே என்று பார்த்தேன். அடடா ஆஹா என்று பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சந்திரமோகன் அவர்கள். நன்றி என்று கூறுகிறார் பாடலுக்கு. அறிவழகன் மங்கை அவர்கள், அழகான பாடல் இரண்டாவது முறையாக ஒலிக்கிறது, அதான் எங்கேயாவது போயிடுறான் அவன் பாட்டை போட்டு விட்டுட்டு. இனிமேல நீ வந்ததுக்கப்புறம்தான் பாடல் போடணும்னு ஒரு பதிவு போட்டுரு என்ன சந்திரமோகன். தேன்மொழி முருகன் அவர்கள், இன்றைய இரவு ராகம் அருமையான பாடல்களும் உரையாடல்களும் செம ஜாலியாக போய்விட்டது. பாரதி ஸ்டிக்கர் பதிவுகள் வெகு ஜாலியாக போய்விட்டது. பாரதி ஸ்டிக்கர் பதிவுகள் அருமை. வெகு தொலைவில் இருந்தாலும் விஜயண்ணி சபரி சொந்தங்களுக்காக சிறப்பாக பாடல்களை தொகுத்து வழங்கிய விஜயண்ணி அவர்களுக்கு நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேன்மொழி. அப்படி நன்றி சொன்னதுக்கு பாரதி மேம் கை தட்டுறாங்க. நன்றி, நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், எனக்கு தூக்கம் வருகிறது, அனைவருக்கும் இரவு இனிய இரவு வணக்கம், உங்களுக்கும் குட் நைட், போய் படுங்க. பாரத் தனபால் அவர்கள், அருமையான பாடல் என்றும், எனக்கு தூக்கம் வருது அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் என்று கூறியதுக்கு எங்கள் பாரதி கை கொடுத்து பாராட்டுறாங்க, சிறப்பு. ஃபஸ்ட்டு போங்க என்கிறார் பாரதி தனபால் அவர்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், சகோதரர் சந்திரமோகன் பாடல் அரிதான பாடல், கேட்க இனிமை. நீங்கள் சொன்னாலும் அதை நான் சொல்லிட்டு பேர் வாங்குவேன். எதுக்கு? சந்திரமோகன் அவர்கள், இங்கிலீஷில் போடாதீங்க, தமிழில் போடுங்கன்னு சொன்னதையா? கண்ணன் அவர்கள், தேவக்கோட்டை கண்ணன் அவர்கள், எங்க செல் தமிழ் டைப் வரலை மேடம், ஸோ அதனால் வருதான் அப்படி. ஓகே, தேங்க்யூ. இயக்குனர் அவர்கள், மிக்க நன்றி என்று கூறுகிறார். நன்றி, நன்றி. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி இதுவரை வலம் வந்தது. அருமையான அழகான பாடல்கள் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, பாடல்களை கேட்டு தூங்காமல் உற்சாகமாக பதிவுகளை தந்த சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன், தற்போது US-இலிருந்து. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: A bond.
1: Pandu baby.

0: A bond.
1: பாண்டு பேபி
2: சின்ன